ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 20 தேதி 2026 ஆண்டு மே மாதம் 10 தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை. மங்கள இசை.

நாளொரு குரலில் இன்று குரல் எண் 65, பக்கம் எண் 15. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. மகப்பேறு என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இக்குறளின் விளக்கமானது, மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும்

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் காலை 7:30 வணக்கம் மக்களின் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியில அன்றைய நாளுக்கான டே ஸ்பெஷல் பல விதமான செய்திகள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. ஒவ்வொரு நாளுக்கான டே ஸ்பெஷல் என்ன, அன்றைய நாளுக்கான சிறப்பான கேள்விகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைந்தே இருங்கள்.

நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள்

கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிலைய வளாகத்தில் நாளை 11/5/2026 காலை 11 மணியளவில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15ஆம் தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகா ஹெட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினந்தோறும் காலை 8-2 நம்ம புதுவை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஆர்ஜேவும் ஒவ்வொரு நாளும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. நேரடியாகவே அங்கிருந்து நமக்கு நிறைய தகவல்களை சொல்லுவாங்க. ஸோ மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. புதுவையை பத்தி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. காலை 6:15 தெய்வீக ராகம். காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேக்குமர சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். காலை 7:02 செய்தி மலர், புதுச்சேரியில் நடைபெறும் 59வது கம்பன் விழாவின் தொடக்க விழா குறித்த தொகுப்பு. காலை 7:25 நலமாய் வாழ, ஆஸ்துமா நோய் குறித்த ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை தருகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோகநாத் அவர்கள்.

7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரையும், 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதுவை. இதில் நேர இல்லையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 நேயர் விருப்பம். 10:02 முதல் 10:32 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ. காலை 10:32 முதல் 11 மணி வரை கேட் செட் கோ. 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். பனிரெண்டு 2:00 பேசுங்க தோழா தொலைபேசி வழி நேரலை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே.

விஜயலட்சுமி அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதியே, தொலைபேசி வழி மகளிர் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ரெயின்போ கிட்ஸ் நேரலை நிகழ்ச்சி. மாலை 4:00 4:30 வரை அம்மன் TRY TMT கம்பிகளின் கட் கேமரா ரோலிங் தொலைபேசி வழி நேரலை. 4:30 வரை கட் கேமரா ரோலிங். 5 அலையோடு விளையாடு, இதில் நேரலையில் இணைகிறார் RJ சீனு. 6:20 to 7 வரையிலும், 7:25 to 7:30 வரையிலும் மனம் விரும்புதே. 7:30 to 8 வரை அம்மன் TRY TMT கம்பிகளின் மனம் விரும்புதே. இரவு 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 to 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 மதியம் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:00 to 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். காலை 8:15, மதியம் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இன்றைய சேவை செய்திகள். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்று வரும் 59ஆம் ஆண்டு கம்பன் விழாவில் இன்று காலை 9 மணிக்கு சிந்தனை அரங்கமும், காலை 11 மணி மற்றும் மாலை 4:30 மணிக்கு தனி உரையும், 6 மணிக்கு மேல்முறையீடு ஆகிய நிகழ்ச்சிகள் இடம்பெறும். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:45 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒளி அலைகளில் ஒரு பயணம். தொகுப்பு படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை. சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். இதில் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம் பாடல்கள் இடம்பெறும். பிற்பகல் 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம். ஏ தேவநாதன் அவர்களின் மிருதங்க இசை தாளம் மிஸ்ர சர்பு. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பி வசந்தகுமார் அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை இடம்பெறும். மாலை 4 மணிக்கு நாடகம் சுற்றமும் நட்பும். எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. மாலை 5 மணிக்கு கிராமிய தென்றல் கே காசியம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்களின் முதற் பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. மாலை 6 மணி முதல் 6:10 வரை.

0: வரையிலும், பின்பு 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, விழுப்புரம் மாவட்டம் அரசமங்கலம் கிராமிய முன்னோடி விவசாயி எஸ் மனோகரன் அவர்களோடு நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலி, 10 மணிக்கு ரவி வாசரிய அகில பாரதிய. இரவு 10 மணிக்கு ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா, வித்வான் டி ஸ்ரீனிவாசின் வீண இசை டெல்லி அஞ்சல். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். காலை 6 மணி முதல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
3: உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ளம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம் என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில் மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அற ஒழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளே தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடிச் செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறையே தாம் மாய்ந்தனரே என்ற புறநானூற்று வரி நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம் துன்பம் ஆசை நிராசை மகிழ்ச்சி வருத்தம் கருணை கண்ணோட்டம் கடமை பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம்.

0: கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையை கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி சென்னை,
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 6:14:45. உங்கள் இல்லந்தோறும் பக்தி மனம் கமழச் செய்ய வரும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக முழுமுதற் கதவுளை துதிப்போம் இறை அன்பினால்.
4: விநாயகர்

இருகரம் ஏந்தி இறையை தொழுதிடுவோம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நேரம் 6:25, 6:00.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 27 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. இன்றைய உழவர்களுக்கான செய்திகளில் தேக்குமர சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.

0: காத்தமுத்து, காத்தமுத்து,
1: யாரு? ஓ, கருத்தமுத்தா. என்னப்பா காலையில ஏன் வீட்டுக்கு வந்துட்ட?
0: அட, என்னப்பா நீ நேத்து வர தேக்கு மரம் சாகுபடி செய்யறத பத்தி சொன்னேன்.
1: ஆமா சொன்னேன்.
0: பாதியிலே வர போயிட்டமா?
1: ஆமா.
0: நைட்டு தூங்க முடியல, கனவுல தேக்கு மரம் வந்து பேசுற மாதிரி இருக்குதுப்பா.
1: ஏப்பா, அதுக்காக காலையில எழுந்து வந்துட்டியா?
0: ஆமா காத்தமுத்த, மீதி சொல்றேன்னு சொன்னேன், அதை கேட்டு போலான்னு தான் வந்தேன்.
1: சரி சரி, இந்த டீய கொஞ்சம் குடி.
0: சரி கொடுப்பா. ஐயோ, இவ்வளவு சூடாகுது. காத்தமுத்த, இத ஆத்தி தான் குடிக்கணும் போல. ஒரு கலரா இருக்குது, டீ கலரே காணா. சரி குடிக்கிறேன்.
1: மருத்துவ குணமுடைய ஒரு டீய உனக்கு கொடுத்துருக்கேன்.
0: கசாயம் இருக்குதுப்பா இது.
1: எப்பா, தேக்கு மரத்தோட இலைகளால செய்யப்பட்ட தேநீர் பானி குடிக்கிறது.
0: என்னது, தேக்கு மரம் இலையால செஞ்சதா?
1: ஆமாப்பா, தேக்கு மர இலையிலாம் அவ்வளவு சத்து இருக்குது.
0: அதான் ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரியா இருந்தது.
1: எப்பா, ரத்தத்தை உறைய வைக்கும் தன்மை இதனால உண்டாகுதுப்பா. நிறைய பேருக்கு வந்து ரத்தம் உறையாம நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல.
0: ஆமா,
1: அவங்க இந்த தேக்கு மரத்தோட இலைகளால உருவாக்கப்பட்ட அந்த டீய குடிச்சா அவங்களுக்கு நல்லது நடக்கும்.
0: காதமுத்தா, பால் விக்கிற வேலையில இந்த தேக்கு மரம் இலைய வச்சு டெய்லியும் குடிக்கலாம் போலதா?
1: நிச்சயமாப்பா. சில பேருக்கு மூக்குல ரத்தம் ஓடியும், அப்புறம் மூலத்துல ஏற்படும் ரத்த கசிவு. இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு இது சிறந்த நிவாரணி.
0: பரவாயில்லையா. காத்தமுத்த, தேக்கு இலையிலான டீய இரு, குடிச்சிட்டு வரேன்.
1: எப்பா, தாராளமா குடிக்கலாம்ப்பா.
0: இப்பதான் டேஸ்டே வருது நீ சொன்ன பிறகு.
1: நல்லா இருக்கும்ப்பா. சிறுநீரக பிரச்சனை, மார்பு சளி, கல்லீரல் பிரச்சனை, இதுக்கெல்லாம் இது நல்லதுப்பா.
0: சரி சரி சரி.
1: தேக்கு மரத்துல அதனுடைய பட்டை இருக்குல்ல, அது கூட தோர்ப்பு சுவை இருக்கும், கொஞ்சம் இனிப்பு சுவையும் இருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதுப்பா. படை, சுரி, சரங்கு, தொடை இடுக்கல வருதுல, அரிப்பு, இதெல்லாம் குணப்படுத்துற தன்மை இதுக்கு இருக்குப்பா.
0: பரவாயில்லையா, இவ்வளவு நாளா நம்மளுக்கு தெரியாம போச்சு.
1: ஆமாப்பா, இப்படிப்பட்ட தேக்கு மரத்தை தான் சாகுபடி செய்ய சொல்லி உன்கிட்ட நேத்து சொன்னேன். சரி சரி, நேத்து வந்து நாற்றுக்கள் உற்பத்தி அதெல்லாம் சொன்ன. நாற்று குச்சிய வச்சும் நம்ம தோட்டம் அமைக்கலாம்.
0: குச்சிய வச்சுமா?
1: ஆமாப்பா, நாற்று குச்சிகளை 8 முதல் 10 வரை தாய்ப்பாத்தியில வளர்த்து, அதே சமயத்துல பென்சில் பருமனுள்ள தேக்கு நாற்றுகளிலிருந்து தயார் செய்து நடவுக்கு பயன்படுத்தலாம்.
0: ஓஹோ,
1: தேக்கு நடவு செய்யப்படும் இடத்தை நல்லா சுத்தம் செஞ்சு களைகளை அப்புறப்படுத்தி சம பகுதியா வச்சுக்கிட்டு நடவு செய்ய வேண்டிய இடத்த நல்லா உழுது போட்டு, அப்புறம் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்குது இல்லையா, ஜூன் ஜூலைல, அந்த நேரத்துல 1 ஏக்கருக்கு 2 மீட்டருக்கு 2 மீட்டர் இடைவெளியில 45 சென்டிமீட்டர்ல இருந்து 45

0: சென்டிமீட்டர் 45 சென்டிமீட்டர் அளவு உள்ள 1000 குழி, அதாவது நீளம் அகலம் உயரம் எடுத்துக்கிட்டு, குழிகள் நல்லா காஞ்ச பின்னாடி மக்குன தொழு உரம் 2 கிலோ.
1: சரி, அது என் வீட்டுல நிறைய இருக்குது.
0: உன் வீட்டுல நிறைய இருக்குதுனால தானே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்.
1: ஆமா.
0: அப்புறம் வண்டல் மண், செம்மண், இதெல்லாம் சமமா கலந்து 95% வரைக்கும் நிரப்பி வச்சுக்கணும்.
1: ஓஹோ.
0: மழை காலம் ஆரம்பிச்சதும் குழிகளில் உள்ள அந்த எரு கலவை நன்கு ஈரமாயிடும். இந்த நிலையில கடப்பாறையால குழியின் மைய பகுதியில ஒரு துவாரம் போட்டு அதுல இந்த தேக்கு நாற்று குச்சிகளை நட்டு சேதமடையாமல் மேல் மண்ண நம்ம அணைச்சு கையால நல்லா குத்தி குத்தி நல்லா கெட்டிப்படுத்தணும். அதே சமயம் நாற்று குச்சிகளின் கழுத்து பகுதியும் குச்சியின் மேல் பகுதி இருக்குல்ல, அது ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு தர மட்டத்தில இருந்து மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்பா. இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கொஞ்ச நாள்ல நல்லா துளிர் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இப்படியும் நம்ம தயார் பண்ணலாம்.
1: சரி,
0: புரியுதா?
1: புரியுது காத்தமுத்த.
0: இப்படி தேக்கு மர கன்றுகளை நடவு செஞ்சு 45 நாளுக்கு பிறகு 15 சென்டிமீட்டர் ஆழம் வர மண்ணை கொத்தி களை எடுக்கணும்பா.
1: ஓஹோ.
0: செடிகள் நன்கு வளர மாதம் 2 முறை நீர் விடுவது அவசியம். அதிகமா தண்ணி தேவைப்படாது, ஆனா மாசத்துக்கு 2 தடவையாவது நம்ம தண்ணி விடணும்.
1: ஓஹோ.
0: அப்புறம் களைய நீக்கி தொடு உரம் ஒரு தடவை இடணும்.
1: சரி,
0: 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி. இப்படி தொடர்ந்து தோட்டங்களை பராமரிக்கிறது மூலமா தேக்கு மர கன்றுகள் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். 5வது வருஷம் நீ 1000 கன்று நட்டு இல்லையா, நல்லா இடைவெளி இருக்கிற மாதிரி 500 மரங்களை களைச்சிடணும். இந்த களைக்கிறப்ப ஒரு தேக்கு மரத்தின் அடிப்பகுதி இருக்குல்ல, அடி மரம், அது 100 ரூபாய்க்கு நீ குடுக்கலாம்பா. நீ இப்ப எவ்வளவு மரம் களைச்ச? 500 மரம்.
1: ஆமா.
0: அப்ப எவ்வளவு ரூபாய் ஆச்சு?
1: 50,000 ரூபாய்.
0: அப்ப உனக்கு 5வது ஆண்டுல 50,000 ரூபாய் கிடைக்கும். இந்த நேரத்துல பக்க களைகள் எல்லாம் வெட்டி விட்டு, ஆனா வெட்டுறப்ப காயப்படாம பாத்துக்கணும்பா. மரத்தை நேரா விடணும். இந்த மாதிரி விட்டினா அது உயரமா போயிட்டே இருக்கும்.
1: சரி சரி.
0: அப்புறம் 12வது ஆண்டுல திருப்பியும் நம்ம வந்து அதுல இருந்து பாதி மரத்தை குறைச்சிடணும்.
1: ஓஹோ.
0: பாக்கி 500 மரம் இருந்தது இல்ல, அதுல ஒரு 250 மரத்தை 12வது ஆண்டுல வந்து நாம களைச்சு விட்டுணும். அந்த மரம் எவ்வளவுக்கு போகும்னா, 1 கன அடி 1,100 ரூபாய் வரைக்கும் போகும். 12வது வருஷத்துல அந்த 500 மரத்துல இருந்து 250 மரத்தை நீ குறைக்கணும்.
1: ஓஹோ.
0: அப்பதான் மிச்சம் இருக்கிற மரம் எல்லாம் நல்லா கிளம்பும்.
1: அப்புறம் அதுல இன்னும் வெட்ட சொல்ற போற?
0: அது சொல்ல மாட்டோம்பா. 1 ஏக்கர்ல 250 மரம் இருந்துச்சுன்னா,
1: ஓஹோ,
0: அருமையா பலன் கொடுக்கும். இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? சரி சரி. இப்ப இந்த மரம் சொன்னேன் இல்லையா, 250 மரம் கழிச்சிய, அது தடி மரத்தோட விலை 1000 ரூபாய் கிடைக்கும்.
1: பரவாயில்ல.
0: 250 தேக்கு மரத்துல இருந்து உனக்கு 2.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும்.
1: ஓஹோ.
0: ஏற்கனவே 1,50,000 கிடைச்சுதா?
1: ஆமா.
0: இப்போ 2.5 லட்சம் கிடைச்சதுன்னா மொத்தம் 3 லட்சம் ஆச்சா?
1: ஆமா.
0: 1 ஏக்கர் நிலத்துல இன்னும் எவ்வளவு மரம் இருக்கு?
1: 250 மரம் இருக்குது.
0: இந்த 250 மரத்தை 30 வருஷத்துக்கு விட்டுட்டினா, ஒரு மரத்தோடைய அந்த அடிப்பகுதி இருக்குல்ல கண்ணாடி, அது 1,500 ரூபாய்.
1: ஓஹோ.
0: அப்படி வச்சுக்கிட்டீனா உனக்கு 1 மரத்துல இருந்து எவ்வளவு கிடைக்கும்? 20 கன அடி 1 மரத்துல இருந்து கிடைக்கும் போது 1 கன அடி 1,500 ரூபாய்னா 30,000 ரூபாய் கிடைக்கும்.
1: ஆமா காத்தமுத்த.
0: அப்ப 250 மரத்துக்கு 30,000 ரூபாய் போட்டீங்கன்னா எவ்வளவு? 75 லட்சம்.
1: தேக்கு மரம் பயிரிட்டுனா லட்சாதிபதினு சொல்ற.
0: எப்பா கோடீஸ்வரன் ஆயிடுவப்பா நீ.
1: நாளைக்கு வேளாண்மை துறைக்கு போயிட்ட, அந்த அதிகாரி என்ன வழி காட்டுறாரோ அவர் சொன்ன மாதிரி செஞ்சு தேக்கு மர கண்ணு வாங்கிட்டு வந்து சாகுபடி செஞ்சு நீ சொன்ன மாதிரி லட்சாதிபதி கோடீஸ்வர ஆகும்பா.
0: நிச்சயமா ஆகும்பா. நம்ம வீட்டுக்கு வந்துட்ட.
1: ஆமா.
0: இந்த பழத்தை சாப்பிடு.
1: காத்தமுத்த, வரும்போது தேக்கு இலையிலான டீ கொடுத்த.
0: ஆமா,
1: நல்லா சுவையா இருந்தது.
0: சரி சரி.
1: இப்ப என்னப்பா கொடுக்க போற?
0: எப்பா வில்வ பழம் பாது.
1: வில்வ பழம் பாது?
0: ஆமாப்பா. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு குடுக்குற?
1: கண்டிப்பா குடுக்காத முத்த.
0: காலையிலே நம்ம வீட்டுக்கு வந்துட்ட, நல்ல செய்தியா உன்கிட்ட சொல்லிருக்கேன். எல்லாருக்கும் இத சொல்லி நண்பர்களையும் இத மாதிரி செய்ய சொல்லுப்பா.
1: சரி கதமுத்த.
0: சொல்லுப்பா கதமுத்த.
1: என்ன தேக்கு மரம் சாகுபடி செய்ய சொன்ன?
0: ஆமா செய்ய சொன்ன.
1: கால சூழ்நிலை இப்ப தேக்கு மரம் வாங்கி கதவு பீரோ கட்டல செய்ய முடியல.
0: சரி சரி.
1: ஆனா எதிர்காலத்துல என் பேரன் அந்த தேக்கு மரத்தை எழுச்சி எழுச்சி எழுச்சி பெரிய கூட கட்டுவான்பா.
0: நிச்சயமா நடக்கும்பா.
1: சரி காத்தும்போது போயிட்டு வரேன்.
0: போயிட்டு வாப்பா, மகிழ்ச்சியோட போயிட்டு வா.

நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் தேக்குமர சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதனையடுத்து ஆளுநர் திரு அர்லேக்கர் திரு விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தூய்மையான கடற்கரை பாதுகாப்பான கடற்கரை என்ற பிரச்சார இயக்கம் செப்டம்பர் 12 முதல் ஒரு வார காலத்திற்கு நடைபெறும் என்று கூறினார்.

0: பிருத்வி திட்டத்தின் கீழ் மக்கள் பங்கேற்புடன் கடல் நீர் தர மதிப்பீடு, குப்பைகளை அகற்றுவது மற்றும் கடற்கரை அரிப்பு தடுப்பு போன்ற மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்மாதிரியாக இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஆசியாட்டிக் லில்லி, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டோனியா, சன்ஃப்ளவர், ஜெர்பரா, கிரைசாந்தியம் போன்ற செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவே செய்யப்பட்டது. இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்கின்றன. அடுத்த வாரத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் மலர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் கடந்த ஆண்டை விட அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து
0: இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் HMS டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்பா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான துப்பாக்கி சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்கு கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் இரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இம்மாதம் 13 தேதி வரை

0: நடைபெறும் இப்போட்டியில் 32 மாவட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் சார்பில் விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்,
1: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு.
2: வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
3: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இன்று ஒரு விருப்பம் அல்ல, அது நமது உயிர் வாழ்வுக்கான கட்டாயம். இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் சமுதாயத்தின் பல்வேறு தரப்பினரின் பங்களிப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். வருங்கால தூண்களாகிய மாணவர்களே மாற்றத்திற்கான விதைகள். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சுற்றுச்சூழல் கல்வியை வெறும் பாடமாக பார்க்காமல் அதை வாழ்வியலாக மாற்ற வேண்டும். தன்னார்வத்துடன் NCC, NSS, ஈகோ கிளப்ஸ் போன்றவற்றில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். பள்ளி வளாகங்களில் மரக்கன்றுகளை நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் கற்றவற்றை தனது பெற்றோரிடமும் அண்டை வீட்டாரிடமும் பகிர்ந்து தனது தெருவை முன்மாதிரி தெருவாக மாற்றி காட்ட வேண்டும். ஒரு சிறிய அளவிலான விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் கூட அது பொதுமக்களுக்கு பெரும் பங்களிப்பை தரும். மாற்றம் என்பது நமக்குள் இருந்துதான் தொடங்க வேண்டும். தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்த்து தேவையற்ற நேரங்களில் மின் விசரி மற்றும் மின் விளக்குகளை அணைத்து பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து எப்போதும் ஒரு துணி பையை தன்னிடம் வைத்திருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி தனி மனிதனின் பங்கு கூட சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும். ஒரு சமூகமாக நாம் எடுக்கும் முடிவுகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தனித்தனி வாகனங்களை தவிர்த்து பேருந்து மற்றும் ரயில்களை பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதன் மூலம் புகையினை குறைக்கலாம், மாசினை குறைக்கலாம். ஊர் பொது இடங்களில் மரம் வளர்ப்பதை ஒரு விழாவாக மாற்ற வேண்டும். நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பதையோ அல்லது காடுகள் அழிப்பதையோ கண்டால் சமூகமாக தட்டி கேட்டிடலாம். மரங்களின்றி மனித வாழ்வு இல்லை. நமக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கி நச்சு வாயுவான கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் உறிஞ்சுகின்றன. வேர்கள் மண்ணை பிடித்துக் கொள்வதால் மழைக்காலங்களில் மண் அரிப்பு தடுக்கப்படுகிறது. மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கிறது. நீரின்றி அமையாத உலகு. ஏரிகள் மற்றும் குளங்களின் கரைகளை வலுப்படுத்த வேண்டும். தொழிற்சாலை கழிவுகளும் வீட்டு கழிவு நீரும் நேரடியாக ஆறுகளிலும் கடலிலும் கலப்பதை தடுக்க வேண்டும். கோடைக்காலங்களில் நீர்நிலைகளை தூர்வாரி மழைக்கு முன்னதாகவே மழை நீரை சேமிக்க தயார் நிலையில் வைக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேமிப்பு தொட்டி அமைப்பது கட்டாயம் என்ற நிலை உருவாக வேண்டும். துணி துவைக்கும் போது நீர் வீணாகாமல் அளவோடு பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சமையலறையிலிருந்து வெளியேறும் நீரை செடிகளுக்கு பாய்ச்ச முயற்சி செய்ய வேண்டும். மாடி தோட்டம் அமைத்து பசுமை புரட்சிக்கு வித்திட வேண்டும். காடுகளை அழிப்பதை தடுப்பதன் மூலம் விலங்குகள் ஊருக்குள் வருவதை தவிர்க்க முடியும். அரிய வகை உயிரினங்களை காப்பதில் சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு சிறிய பூச்சி முதல் யானை வரை ஒவ்வொன்றும் இந்த சூழலியல் சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குப்பை என்பது வீணான பொருள் அல்ல, அது ஒரு வளம் என்பதை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். குப்பைகள் மேலாண்மை பற்றியும் மறுசுழற்சியை பற்றியும் அனைத்து

0: மக்களுக்கும் விழிப்புணர்வை தன்னார்வலர்களும் மாணவர்களும் ஏற்படுத்தி சமூக மாற்றத்திற்கு வித்திட வேண்டும். அறிவு சார்ந்த மக்களை சிந்திக்க வைப்பதே முக்கியமான விழிப்புணர்வு. விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் குறித்தும் பெண்களுக்கு கழிவு மேலாண்மை குறித்தும் பயிற்சி அளிக்க வேண்டும். பூமி, காற்று, மழை, சூரியன் இவை அனைத்தும் மனிதனுக்கு மட்டும் சொந்தமானவை அல்ல. இவை அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானவை. முடிவற்ற ஆற்றல் மூலம் சூரிய மின்சக்தியை நோக்கி நாம் நகர வேண்டும். தூய்மையான காற்றை சுவாசிப்பது நமது உரிமை மட்டுமல்ல, அதை தூய்மையாக வைத்திருப்பது நமது கடமையும் ஆகும். இயற்கையின் கொடை, அதை சேமிக்க தவறினால் வருங்கால தலைமுறைக்கு குடிநீர் இருக்காது. இயற்கையோடு இணைந்து வாழ்வதே உண்மையான வளர்ச்சி. நாம் வாங்கிய கடனாக அல்ல, அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லும் சொத்தாக இந்த பூமியை பாதுகாப்போம். இயற்கையை பாதுகாப்போம், எதிர்காலத்தை காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம். வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுச்சேரியின் முதலமைச்சராக திரு ரங்கசாமியை நியமித்துள்ளார். இந்த நியமனத்தை தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13ஆம் தேதி திரு ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து திரு ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கர்நாடகா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்ளும் அவர் பின்னர் தெலுங்கானாவில் சுமார் 9,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கரை சந்தித்து 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். பதவியேற்பு விழா இன்று நடைபெறுகிறது. தற்போதைய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி இம்மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து புதிய கடற்படை தளபதியாக வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்ற திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, தலைமைச் செயலர், உள்துறை செயலர் மற்றும் மாநிலத்தின் பிற அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் திரு சுப்ரதா குப்தா முதலமைச்சரின் ஆலோசகராகவும் திரு சாந்தனு பாலா தனி செயலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
2: நேரம் 7:23. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
4: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: புதுச்சேரியில் நடைபெறும் 59வது கம்பன் விழாவின் தொடக்க விழா குறித்த தொகுப்பு இன்றைய மலரில் இடம்பெறுகின்றது. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 59வது கம்பன் விழா தற்போது நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு 59வது கம்பன் விழாவை தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர்,
1: இரண்டாவது முறையாக புதுச்சேரி கம்பன் விழாவில் கலந்து கொள்வது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரத நாட்டின் இலக்கிய பண்பாட்டு மரபில் ராமாயணத்துக்கு எப்போதும் ஒரு சிறப்பான இடம் உண்டு. தமிழில் கம்பன் எழுதிய ராமாயணம் தமிழ் காப்பியங்களில் ஒரு மணிமகுடமாக இருக்கிறது. இந்த மகா காவியம் தமிழ் மொழிக்கு மட்டும் சிறப்பு சேர்க்கவில்லை, ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்திற்கும் உயர்ந்த வாழ்வியல் நெறிகளை தந்திருக்கிறது. சமுதாய வளர்ச்சி கருத்துக்கள், வாழ்வியல் தத்துவங்கள் கம்ப ராமாயணத்தில் நிறைய இருக்கிறது என்பதுதான் அதன் சிறப்பு. தமிழ்நாடு

0: அவர்கள் படித்து வளர்ந்தவன் என்பதால் கம்பராமாயணத்தின் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. அந்த வகையில் உங்களோடு சேர்ந்து இந்த கம்பன் விழாவை கொண்டாடுவதில் நான் எனக்கு கிடைத்த பெருமை என நான் நினைக்கிறேன். இன்றைய உலகம் பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. வன்முறை, சுற்றுச்சூழல் பாதிப்பு, சமுதாய பிரிவினை என்று மனித சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய சில சிக்கல்களை நாம் பல சிக்கல்களை நாம் எதிர்கொள்கிறோம். இந்த சூழ்நிலையில் அதற்கான மருந்தை கம்பராமாயணம் நமக்கு சொல்கிறது. கம்பராமாயணம் வெறும் காவியம் மட்டுமல்ல, அது மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டும் ஒரு உயர்ந்த படைப்பு. கம்பராமாயணம் கதையை நாம் கேட்கும்போது அல்லது படிக்கும்போது நமக்கு ஒன்று தெளிவாக புரிகிறது. நாம் தீயவற்றை செய்து பழகினால் அழிவை நோக்கி செல்ல வேண்டி இருக்கும், நல்லவற்றை செய்து பழகினால் இந்த உலகம் அல்லது இயற்கை நம்மை காக்கும். இதைதான் கம்பன் தன்னுடைய காவியத்தில் ராமனுடைய கதையை எடுத்து சொல்லி நமக்கு புரிய வைத்திருக்கிறார். புதுச்சேரி நிர்வாகி என்ற முறையில் கம்பராமாயணத்தில் அரசு நிர்வாகம் பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்று நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு நல்ல ஆட்சி மனித நேயம் நிறைந்த ஆட்சியாக, சமூக நீதியை நிலைநாட்டும் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதை கம்பர் பல இடங்களில் புரிய வைத்திருக்கிறார். ஒரு அரசன் எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டு இருக்க வேண்டும் என்பதை கம்பராமாயணம் நமக்கு சொல்கிறது. அரசன் மக்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு தருவனாக இருக்க வேண்டும். அதாவது அதிகாரம் உடையவர்கள் அடிப்படையில் அறநெறி உடையவர்களாக இருக்க வேண்டும். அதிகாரம் மட்டும் போதாது, அதை நியாயத்தோடு கருணையோடு பயன்படுத்துவதும் மண் பக்குவம் வேண்டும் என்பதையும் கம்பர் காட்டுகிறார். மன்னராட்சி காலத்திலேயே மக்களாட்சிக்கு பொருத்தமான சமத்துவ சகோதரத்துவம் போன்ற கருத்துக்களை கம்பர் அன்றே எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பும் அதே சிந்தனைகளை ஜனநாயகத்தின் அடிப்படை மதிப்புகளாக நமக்கு தந்திருக்கிறது. கம்பர் பெண்மையின் பெருமை உயர்த்தி பேசுகிறார். சீதை வெறும் கதாநாயகியாக மட்டுமல்ல, தியாகம் மன உறுதியின் அடையாளமாக காட்டுகிறார். இன்று இந்தியாவின் பெண்கள் கல்வி, அறிவியல், நிர்வாகம், பாதுகாப்பு, விண்வெளி என்ற எல்லா துறைகளிலும் சாதனை படைத்து வருகிறார்கள். இதுதான் உண்மையான சமுதாய முன்னேற்றத்தின் ஒரு அடையாளம். இன்றைய உலகம் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பொருளாதார அளவுகோல் மட்டுமே கொண்டு மதிப்பீடு செய்கிறது. ஆனால் கம்பன் சொல்கிற சமுதாய வளர்ச்சி மனித நேயத்தால் அளக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது. ராமனுடைய ஆட்சியை பற்றி சொல்லும்போது ஒரு கனவு நாட்டின் உருவத்தை கம்பர் காட்டுகிறார். அந்த நாட்டில் வறுமை இல்லை, அதனால் அங்கே வன்முறை இல்லை. அந்த நாட்டில் பகைவர் இல்லை என்பதால் அங்கே சண்டைகள் இல்லை. அங்கே யாரும் பொய் சொல்வது இல்லை. மக்கள் எல்லாரும் படித்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நாடு உயர்வதற்காக அதன் கட்டிடங்கள், உள்கட்டமைப்பு வசதி உயர்வாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த நாட்டின் மக்களுடைய பண்பும் சிந்தனையும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை தான் கம்பன் நமக்கு உணர்த்துகிறார். இன்று நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வளர்ச்சி வெறும் பொருளாத வளர்ச்சியாக மட்டுமல்ல, அது அறம் சார்ந்த வளர்ச்சியாக, ஒட்டு மொத்தமான சமுதாயத்தையும் உள்ளடக்கிய முழுமையாக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கான அடித்தளத்தை பல நூறாண்டுகளுக்கு முன்பே நம்முடைய பாரம்பரிய இலக்கியங்கள் அமைத்து கொடுத்து இருக்கிறது என்பதை கம்பராமாயணத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய இளைஞர்கள் கம்பராமாயணத்தை படிக்க வேண்டும். வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்பர் கற்றுத்தருகிறார். அவர் சொல்லும் தலைமை பண்பு, ஒழுக்கம், தியாகம் போன்றவை இன்றைய தலைமுறைக்கு மிகவும் தேவையானவை. இந்த சிறப்புகளால் தான் கம்பராமாயணம் காலத்தை கடந்து இன்று வாழ்ந்து வருகிறது. கம்பனை போல புலவரை உலகில் எங்கும் பார்க்கவில்லை என்று மகாகவி பாரதியார் பெருமையாக பாடியதற்கு அடிப்படையாக இருக்கிறது. நம்முடைய சமுதாயம் முறையாக வளர வேண்டும் என்றால் கம்பரின் பெருமை நிலைத்து இருக்க வேண்டும். அவரது சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். அவர் சொன்ன வழியில் நடப்பதுதான் நம் அவருக்கு செய்யும் உண்மையான மரியாதை. வாழ்க தமிழ், வாழ்க கம்பன் புகழ். வணக்கம்.
1: இவ்விழாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான திரு ராமசுப்பிரமணியன் தலைமை உரையாற்றினார்.
2: ஆயிரம் ஆண்டுகள் ஆன பின்னும் கம்பன் ஏன் இன்னமும் சிந்திக்கப்படுகிறான், போற்றப்படுகிறான், தினமும் படிக்கப்படுகிறான் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மொழியை தாண்டி, கலாச்சாரத்தை தாண்டி, இனத்தை தாண்டி நாடுகளை தாண்டி

0: அன்பன் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் என்பது இந்த உலகத்தில் வேறு எந்த கவிஞனும் இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறானா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்காவிலே பிறந்த இஸ்ரேலியர் ஒரு யூதர், டேவிட் டீன் ஷல்மன் என்பவர், அவர் ஒரு மிகப்பெரிய இண்டாலஜிஸ்ட், இந்திய மொழிகளிலே மிகப்பெரிய அறிஞர். தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம், தெலுங்கு, இந்த அத்தனை மொழிகளிலேயும் மிகப்பெரிய புலமை பெற்ற அந்த டேவிட் ஷல்மன் கம்பனை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்திருக்கிறார். ட்ரூத் அண்ட் வேர்ட்ஸ் என்று ஒரு கட்டுரையை அவர் எழுதியிருக்கிறார், சத்தியமும் சொற்களும் என்று. அந்த சத்தியமும் சொற்களும் என்கிற கட்டுரையில் டேவிட் ஷல்மன் என்ன சொல்லுகிறார், ட்ரூத் என்கிற ஆங்கில சொல்லுக்கு புறம் மட்டுமே உதாரணமாக காட்டப்படுகிறது, ஆனால் உண்மை என்பது அகத்திலும் புறத்திலும் வெளிப்பாடாக வருகிற போது உண்மை, வாய்மை, மெய்மை என்று மூன்றாக தமிழர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த மூன்றின் மேன்மையை கம்பன் அயோத்தியா காண்டத்தில் காட்டியதைப் போல் இந்த உலகத்தில் எந்த கவிஞனும் காட்டியதில்லை என்று அந்த டேவிட் ஷல்மன் சொல்லுகிறார். அந்த ட்ரூத் அண்ட் வேர்ட்ஸ் என்கிற அவருடைய கட்டுரையை படிக்கிற போது அவர் சொல்லுகிறார், உள்ளே இருப்பது உண்மை, பேசப்படுவது சொற்களாலே விவரிக்கப்படுவது வாய்மை, உணரப்படுவது மெய்மை. அப்படி சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், இந்த உடம்புக்கும் மெய் என்று பெயர், உண்மைக்கும் மெய் என்று பெயர். அதனால்தான் தயரதன் கைகேயிடம் அயோத்தியா காண்டத்தில், நீ கேட்ட வரங்கள் நிறைவேறுமானால் இந்த உடம்பிலே இருந்து உயிர் பிரிந்து போகும் என்று சொல்லுகிற போது மெய் என்கிற வார்த்தையை கம்பன் எப்படி கையாளுகிறான் என்பதை பற்றி ரொம்ப அற்புதமாக அவர் சொல்லுகிறார். இந்த உடல் இயங்குவதற்கு காரணமாக, இந்த மெய் இயங்குவதற்கு காரணமாக இருக்கிற உயிர் ஒரு சொல்லினாலே வெளியே போகும் என்றால் இந்த மெய் பொய்யாகி போகிறது என்பதை கம்பன் எப்படி காட்டுகிறான் என்று அந்த டேவிட் ஷல்மன் மிகப்பெரிய ஆராய்ச்சி கட்டுரை எழுதி கம்ப ராமாயணத்தை ஆங்கிலத்திலே பாடல்களாக மொழிபெயர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முயற்சியை டேவிட் ஷல்மன் அவர்களுடைய தலைமையிலே கலிபோர்னியா பல்கலைக்கழகம் இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறது. ஆதிசங்கருடைய காலத்திற்கு பிறகு வந்த கம்பன் ஒரு சில சொற்களை எப்படி கையாளுகிறான் என்று பார்க்கிற போது மிகப்பெரிய தத்துவத்தை எப்படி சொல்லுகிறான் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு பாடல், கடவுள் வாழ்த்து பாடலில் அவன் சொன்னான், அலங்களில் தோன்றும் பொய்மை அறவு என பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற நீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார் என்றே மறைகளுக்கு இறுதியாவார். இந்த அலங்களில் தோன்றும் பொய்மை அறவு என்பதை அவன் எங்கே எடுக்கிறான் என்றால், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மையின் அபரக என்று ஆதிசங்கர் சொன்னாரே, பாம்பை கயிறு என்று எண்ணுவதும் கயிறை பாம்பு என்று எண்ணுவதும் மாயையினாலே என்று சொன்ன அதை எடுத்துக்கொண்டு அலங்களில் தோன்றும் பொய்மை என்று சொன்னான் கம்பன். அதை அப்படியே உள்வாக்கிக் கொண்ட பாரதி என்ன சொன்னான், ஜெயபேரிகை கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா பயமெனும் பேய்தனை அடித்தோ பொய்மை பாம்பை பிளந்து உயிரை குடித்தோம். அந்த பொய்மை பாம்பு என்று பாரதி சொன்னது அலங்களில் தோன்றும் பொய்மை அறிவு என்ற கம்பன் வாக்கு. அந்த அலங்களில் தோன்றும் பொய்மை அறிவு என்று கம்பன் சொன்ன வாக்கு ஆதிசங்கரர் சொன்ன வாக்கு. இப்படி உலக புதுமறையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவங்களை கம்பன் எடுத்துக்காட்டிய காரணத்தினாலே இன்றைக்கும் ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறான்.
1: விழாவின் போது எழுத்தாளர்கள், தமிழறிஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். மேலும் இவ்விழாவில் கம்பன் கழக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு செல்வ கணபதி, கம்பன் கழக செயலாளர் திரு வி பி சிவக்கொழுந்து, தமிழறிஞர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று பிற்பகல் 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. குட்டீஸ் சுட்டீஸ், ஸோ நீங்கள் உங்களோட திறமைகளை வெளிக்காட்டு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான் ரெயின்போ கிட்ஸ். மறக்காமல் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்திய உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். இத்திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பதிவு மற்றும் உரிமைகோரல் நடவடிக்கைகளை எளிதில் மேற்கொள்ள உதவிடும் என்று திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ் நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய், தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் திரு விஜய் முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு

பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலை கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு வி டி சதீசன் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநில புதிய முதலமைச்சரின் பெயரை அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி ஆகியோர் இறுதி செய்து விரைவில் அறிவிப்பார்கள் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோபன்தேவ் சட்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களாக திருமதி அசீமா பத்ரா மற்றும் திரு நயனா பண்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக திரு ஃபிராத் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். அம்மாநில மக்களின் நலன் கருதி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சிக்கிம், ஒடிசாவின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத், மேற்கு ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் கடற்படைக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற மோதலை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நேற்று நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்கன்கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர்.
வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா

0: தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25:17 FM ரெயின்போவில் தொடர்வது
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா நோய் குறித்த ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை தருகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
3: எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டிப்ஸ் அட்வைஸ் என்னென்னு பார்த்துடலாம். டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிகுறிகள், ஆஸ்துமா அறிகுறிகள் இருந்தாலே உறுதிப்படுத்திக்கணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அறிகுறிகள் எல்லா நுரையீரல் நோயிலையும் வரும். ஆஸ்துமா இல்லையா அது கண்டுபிடிக்க முதல்ல போயிட்டு டாக்டர் அணி நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இது ஆஸ்துமா தான் அப்படின்னா அவங்க கொடுக்க அட்வைஸ் ஆலோசனைகள்லாம் கண்டிப்பா கேட்டுட்டு அந்த மாதிரி நம்ம இன்னிலர் கண்டிப்பா எடுக்கணும், தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து குணப்படுத்த முடியாது, இது நம்ம தடுக்க முடியும், அது வராம பாத்துக்க முடியும். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தா கண்டிப்பா விட்டுறணும், தூசி போகலாம் படாம பாத்துக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம உடம்பு நம்மளுக்கு தான் தெரியும். சோ நம்ம தான் வந்து எதனால எந்த சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு திருப்பியும் மேற்கொண்டு அது படாம பாத்துக்கணும். ரெண்டாவது வந்து இப்ப அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா தடுப்பூசி என்றது கண்டிப்பா போட்டுக்கணும். தடுப்பூசி ரெண்டு வகை இருக்கு, ஒண்ணு வந்து பாக்டீரியா தடுப்பூசி, ஒண்ணு வைரஸ் தடுப்பூசி. வைரஸ் தடுப்பூசின்றது வருஷம் வருஷம் போட்டுக்கணும், அதே பாக்டீரியா ரெண்டு டோஸ் போட்டீங்கன்னா 5 வருஷம் வரும் அந்த எஃபிகசி இருக்கும். அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு பண்ணிக்கலாம். உடல் பயிற்சி பண்ணலாம், உடல் பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா யோகா அது மாதிரி பண்ணலாம், சுவாச பயிற்சி அது மாதிரி கண்டிப்பா பண்ணணும். இப்ப உடம்பு பருவமா இருக்கு, வெயிட் அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா அவங்க எல்லாம் வந்து வெயிட் குறைக்கணும். அதுவும் சில பேருக்கு வெயிட் அதிகமா இந்த காலத்துல அதிகமா உடல் பரவனால அவங்களுக்கு இந்த OSA சொல்லுவாங்க, குரட்டை பிரச்சனை இருக்கு. இந்த குரட்டை பிரச்சனை கூட அவங்களுக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனை ரொம்ப அதிகமா சரியாகாத மாதிரி இருக்கும். உடல் எடையை கண்டிப்பா குறைக்கணும். அப்புறம் அவங்க கூட ஓவாமை பிரச்சனை இருக்கு, இப்போ அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கு, தும்மல் இருக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுவும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி ஆஸ்துமா மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணா, ஓவாமை ட்ரீட் பண்ணாம வெறும் ஆஸ்துமா மட்டும் நம்ம இன்னல மட்டும் எடுத்துட்டோம்னா அது வந்து குணமாகாது. கூட இருக்க ஓவாமை பிரச்சனை என்னன்னு பார்த்து அதுவும் சரி செய்யணும். சில பேர் வந்து மில்லு ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்கு, தொடர்ந்து மருந்து எடுத்துட்டு இருக்காங்க, திருப்பியும் அவங்களுக்கு மருந்து எடுத்து அவங்களுக்கு குணமாகல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து வேலை செய்யற இடத்துல கண்டிப்பா மாஸ்க் போட்டுக்கணும், கண்டிப்பா வென்டிலேஷன் இருக்கணும், எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கணும், காத்து ஒழுங்கா வெளியில போயிட்டு வரணும், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும். அப்புறம் மாஸ்க்னா சாதாரண மாஸ்க் போடக்கூடாது, அந்த மாதிரி இடத்துல வேலை செய்யும் போது N95 மாஸ்க்னு கோவிட் டைம்ல யூஸ் பண்ற மாஸ்க் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். வீட்டுல இருக்கவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா வீட்டுல பெட்ஷீட் அடிக்கடி மாத்தணும், கிளீனா மாத்தணும், வீட வந்து சுத்தப்படுத்தும் போது நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கணும். அது அப்புறம் அவங்க வீட்லயும் நல்லா வென்டிலேஷன், காத்து போயிட்டு வரணும், தூசி சேராம பாத்துக்கிறது. இது மாதிரிதான் நம்ம பாத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஆஸ்துமா வருது வராம பாத்துக்கலாம். வந்துருச்சுன்னா நம்ம வந்து ரெகுலரா இன்னிலர் இருந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரெகுலரா எடுத்துக்கணும். ஒரு தடவையும் நீங்க டாக்டர் கிட்ட போகும்போது நீங்க அந்த இன்னிலர் கையில எடுத்துட்டே போகணும், நம்ம கரெக்டா எடுக்கிறோமா இல்லையான்னு டாக்டர் கிட்ட கேட்டு எடுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆஸ்துமா வந்து திருப்பியும் வராத மாதிரி நம்ம நம்ம வந்து குணப்படுத்த முடியும். முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு ஆக்ஷன் பிளான் சொல்லுவாங்க. என்னன்னா, வீட்டுல வந்து நீங்க வந்து ஒரு டிவைஸ் மாதிரி வச்சுக்கணும், அது பேரு பிக் ஃபோ மீட்டர்னு சொல்லி வச்சுப்பாங்க. அந்த டிவைஸ் மூலியமா நீங்க டெய்லியும் பகல் நைட்டு ஊதி ஊதி பார்க்கணும், உங்க நார்மல் வேல்யூ என்ன, இப்போ எவ்வளவு இருக்கு சொல்லி நம்ம பார்க்கும் போது கம்மியா இருந்துச்சுன்னா உடனே டாக்டர் கிட்ட அணுகும். ரெகுலர் டாக்டர் கிட்ட செக்அப் போகணும், போயிட்டு உங்களோட லங் ஃபங்க்ஷன், லங்கோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நான் ஸ்பைரோமீட்டர் சொன்ன

0: நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா நோய் குறித்த ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை வழங்கினார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத்.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31, 13 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு அன்பான காலை வணக்கம் சொல்வது நான் உங்கள் ஆர்ஜே பவானி. இது வணக்கம் மக்களே.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: இந்த உலகத்தில் முதல் முறையாக நாம் அன்பு செலுத்திய இதயம் அம்மா. நாம் பேச தெரியும் முன்னே நம் அழுகையின் அர்த்தம் புரிந்த மொழி அம்மா. நாம் நடக்க தெரியும் முன்னே நம்மை விழுந்துவிடக் கூடாது என்று கைகளை நீட்டிய தேவதை அம்மா. மண்ணில் இறைவன் நேராக வர முடியாததால் அவன் அனுப்பிய மறு உருவம்தான் அம்மா. அவளின் அன்புக்கு அளவே இல்லை, அவளின் பொறுமைக்கு எல்லையும் இல்லை. தன் கஷ்டங்களை மறைத்து வைத்து பிள்ளையின் சிரிப்பை மட்டும் சேமித்து வாழ்பவள்தான் அம்மா. வீட்டில் எல்லாரும் தூங்கிய பிறகும் இன்னும் சமையலறை விளக்கை அணைக்காமல் குழந்தைக்கு காலை உணவு என்ன என்று நினைப்பவள்தான் அம்மா. தன் உடம்பு வலித்தாலும் எனக்கு ஒன்றுமில்லை என்று சிரித்து மறைப்பவள் அம்மா. தன் ஆசைகளை பாதியிலேயே நிறுத்திவிட்டு பிள்ளையின் கனவுகளை முழுமையாக போராடுபவள் அம்மா. ஒரு குழந்தையின் முதல் பள்ளியாக இருப்பது அம்மாவின் மடி, முதல் ஆசிரியர் அம்மாவின் வார்த்தை, முதல் கவிதை அம்மாவின் தாலாட்டு, முதல் தைரியம் அம்மாவின் நம்பிக்கை, முதல் பாதுகாப்பு அம்மாவின் அரவணைப்பு. இப்படி நாம் வெற்றியை பெறும்போதும் உலகம் கைத்தட்டும், ஆனால் தோல்வியில் உடைந்து போகும் நேரத்தில் நான் இருக்கிறேன் என்று தன் தோளை கொடுப்பவள் தான் அம்மா. அப்படிப்பட்ட அம்மாவை பற்றி தான் இன்றைய கேள்வி உங்களுக்கு அமைய போகுது. சோ இன்றைய வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில் உங்களுக்கான கேள்வி இதோ. வணக்க மக்களின் நிகழ்ச்சியில் உங்களுக்கான கேள்வி. அன்னைய தினத்தின் ஆரம்ப கால வடிவங்களுள் ஒன்றாக கருதப்படுவது எது? இதுதான் இன்றைய கேள்வி. அன்னைய தினத்தின் ஆரம்ப கால வடிவங்களுள் ஒன்றாக கருதப்படுவது எது? இந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சுன்னா ஃபேஸ்புக் பேஜில் ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் உங்களுடைய பதில்களை பதிவிட மறக்காதீங்க. நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினந்தோறும் காலை 8:02 நாம புதுவை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அன்றைய புதுவை சம்பந்தமான நிறைய வந்து தகவல்களை தெரிந்துக்கிறதுக்காக நம்மளுடைய ஆர்ஜிஎஸ் அந்தந்த பகுதிகளுக்கே போயிட்டு நிறைய தகவல் நம்மளோட பகிர்ந்துப்பாங்க. ஒவ்வொரு பகுதியை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. புதுவையை பற்றி புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம்.

அதே மாதிரி காலை 9:02 இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில நேயர்களே உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க கேட்கலாம். இது மூலியமா கேட்கணும் வாட்ஸ்அப் மூலியமா 7598510505 என்ற வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய ஊர் பெயர், உங்களுக்கு பிடித்த பாடல் பதம் இதெல்லாமே டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க விருப்ப பாடலை உலகமே கேட்டு மகிழட்டும்.

டைம் சரியா 7:38 49 நொடிகள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில கேட்ட கேள்வி இதுதாங்க, அன்னையர் தினத்தின் ஆரம்ப கால வடிவங்கள் ஒன்றாக கருதப்படுவது எதுன்னு கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான விடை தெரியும் அப்படின்னா எஃப்எம் ரெயின்போவோட ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் பதில்களை பதிவிடுங்க. நிகழ்ச்சியோட நிறைவில் யார் யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று பிற்பகல் 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் குட்டிஸ் சுட்டிஸ் உங்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராமு. எனக்கு நல்லா திருக்குறள் தெரியும்ப்பா, நான் எப்படி சோறு சொல்லுவேன் தெரியுமா, நான் கதை சொல்ல ஆரம்பிச்சா எப்படி கேட்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டிஸ் சுட்டிஸ் உங்களுக்காகவே தான். ஸோ உங்க டேலண்ட்டை அழகாக வெளிப்படுத்தக்கூடிய சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெயின்போ கிட்ஸ் இன்று பிற்பகல் 3 மணிக்கு. மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நேர்லேயே நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று நண்பகல் 12:02 பேசுங்க தோழா நிகழ்ச்சியின் அன்பு தோழர்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான டாப்பிக்காக நம்ம ஆஜிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க, உங்க மனது கருத்துக்களை மற்றவங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: ஹாய் என் அன்பு தோழர்களே, ஸோ உங்களுக்காகவே நம்ம எஃப்எம் ரேம்ல புதுவை 102.8 இன்று பகல் 1 மணிக்கு ஹாய் ஸ்நேகிதிய மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ உங்க விருப்ப பாடல நீங்க கேட்டு ரசிக்கலாம். மறக்காம டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங்.

0: காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் சரியா 7:44:29 வணக்கம் மக்களை நிகழ்ச்சி கேட்டு வச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில கேட்ட கேள்வி இதுதாங்க, அன்னியர் தின ஆரம்ப கால வடிவங்களில் ஒன்றாக கருதப்படுவது எது அப்படின்னா கேட்டிருந்தோம். சோ உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியும் அப்படின்னா ஆகாஷ் பாணி புதுச்சேரி அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்ல மறக்காம உங்க பதில்களை பதிவிடுங்க. நிகழ்ச்சி நிறைவில் நம்ம யார் யார் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

நேரம் சரியா 7:49 ஏழு நொடிகள் ஆகியாச்சுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில கேட்ட கேள்வி தாங்க, அன்னைய தினத்தின் ஆரம்ப கால வடிவங்களுள் ஒன்றாக கருதப்படுவது எது? சோ இந்த கேள்விக்கான பதில பலரும் நம்மளோட பேஸ்புக் பேஜ்ல பதிவிட்டு

நேரம் சரியா 7:53 25 ஆகியாச்சுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்க மக்களின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியின் துவக்கத்துல கேட்ட கேள்வி இதுதாங்க, அன்னையர் தினத்தின் ஆரம்ப கால வடிவங்கள் ஒன்றாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இந்த கேள்விக்கான பதில பலரும் சரியான பதிலாக பதிவிட்டிருக்காங்க நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில். யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கோவிந்தன்பேட்டை புதுச்சேரி வீரமணி பாலன், ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான்லேருந்து, புலுவபாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், எரவாஞ்சேரிலிருந்து ஷாகுல் அமீத், வீராதுரை அரியலூர்லேருந்து, பொன்னியம்மன் மேடிலிருந்து வண்ண கணேசன், சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா, பெரியவிடத்திலிருந்து சாந்தி, மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம். இவங்க எல்லாருமே சரியான பதில் அமைச்சிருக்காங்க. சரியான விடையை பதிவிட்டு அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க, ஆனா சரியான

என்னன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்காக இதோ உங்களுக்கான பதில் கேள்வி. என்ன பாத்தீங்கன்னா, அன்னைய தினத்தின் ஆரம்பகால வடிவங்கள் ஒன்றாக கருதப்படுவது எதுன்னு கேட்டிருந்தேன் இல்லையா. அதற்கான பதில் பாத்தீங்கன்னா, கிரேக்க கடவுளான ரியா தேவியை தான் தாய்மையின் கடவுள் என்று வழிபட்ட முறை அதுதான் இதன் ஆரம்பமாகும். கிரேக்க கடவுளான ரியா தேவியை தாய்மையின் கடவுள் அப்படின்னு வழிபட்ட முறைதான் இந்த அன்னையர் தினத்தின் ஆரம்பகால வடிவங்கள் ஒன்றாக கருதப்படுது. அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய முதல் ஆசிரியரும் முதல் தோழியும் முதல் தைரியமும் உலகம் முழுக்க நம்ம விட்டு போனாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு அருகில் நிற்கக்கூடியவர் தான் அம்மா. அம்மாவின் அன்பு எந்த வார்த்தையாலும் அளக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அம்மாக்கள் அனைவருமே மிக மிக சிறந்த ஒரு தோழிகளாகவும் ஒரு நண்பராகவும் நம்மளோட கூடவே நம்மளை வழி நடத்துறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அம்மாக்களை வாழ்த்தக்கூடிய தினமாக தான் அன்னை தினம் கொண்டாடப்படுது. நமது எஃப்எம் ரெயினோ புதுவை 102.8 அடுத்ததா என்ன நிகழ்ச்சி வரும்போது அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எஸ், அடுத்த நிகழ்ச்சியா பாத்தீங்கன்னா நம்ம புதுவை நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போகுது. இந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய ஆர்ஜேஸ் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிளேஸ்க்கும் அந்த ஸ்பாட்டுக்கே போய் அங்க என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அந்த ஏரியா எப்படி இருக்கு, எப்படி உருவானது, இப்படி இப்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஸோ ஆர்ஜேஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, நீங்களும் வெயிட் பண்ணிட்டே இருங்க. புதுவையை பத்தி புதுசு புதுசா தெரிஞ்சிக்க நம்ம புதுவை விட்ட வேற ஷோ எழுதுங்க. ஸோ மறக்காம கேளுங்க இப்போ பிரெயின் புதுவை 102.8 காலை 8:02 நம்ம புதுவை.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுச்சேரியின் முதலமைச்சராக திரு ரங்கசாமியை நியமித்துள்ளார். இந்த நியமனத்தை தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13ஆம் தேதி திரு ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்கிறார். April 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான NDA கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து திரு ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் இன்று தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்கிறார். இப்பதவியேற்பு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. ஆளுநர் திரு RV அர்லேக்கர் திரு விஜய்க்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இவருடன் சேர்த்து மேலும் 9 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பதவியேற்பு விழாவிற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கர்நாடகா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்ளும் அவர், வாழும் கலை சர்வதேச மையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான் கோயிலையும் திறந்து வைத்து உரையாற்றுகிறார். பின்னர் தெலுங்கானாவில் சுமார் 9400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். IPL கிரிக்கெட்டில் ஜெய்ப்பூரில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 77 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. முதலில் ஆடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன்கள் எடுத்தது. 230 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவர்களில் 152 ரன் மட்டுமே எடுத்தது. சென்னை MA சிதம்பரம் மைதானத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஃப்ரெஷ் ஆன் மார்னிங். அண்ட் டைம் இப்போ 8:03:23 ஆகுது. சோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை ஷோல நான் உங்க ஆனந்தி. சோ இந்த நாள் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமையணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இன்னைக்கு ஷோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா. சோ இந்த ஷோல நம்மளோட ஆர்ஜேஸ் புதுச்சேரியில சேர்ந்த ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ரொம்ப ஜாலியா பேசி, அது மட்டும் இல்லாம அந்த இடத்தை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையுமே நம்மளோட ஷேர் பண்ணிக்குவாங்க இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே பூஜா. சோ எங்க இருந்து பேசுறாங்கன்னு அவங்ககிட்ட கேக்கலாம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. சோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆர்ஜிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு போய் அந்த ஏரியாவுடைய சிறப்புகளையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் பேசி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான இடம் தாங்க. அதாவது புதுச்சேரி மக்களும் சரி,

0: டூரிஸ்ட் வரக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இந்த இடத்தை கடக்காதவர்கள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த இடம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இருக்கு. இந்த இடத்தை கடந்துதாங்க நம்ம பீச் போகணும், அல்ல பஸ் ஸ்டாண்ட் போகணும், இல்ல பாண்டியில இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு போகணும் அப்படின்னா போவாங்க. இந்த இடத்தை கடந்துதான் போகணும். சோ அப்பேற்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ட்ரீட்ல தாங்க நான் நின்றுட்டு இருக்கேன். ஆமா, பழைய லா காலேஜ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் இருந்தது. அதாவது அதனுடைய நிறைவு பகுதியில இருக்கு. இதனுடைய ஆரம்ப பகுதி அப்படின்னு சொன்னோம்னா, உழவர் சந்தையில தொடங்கி கம்மன் கலையரங்கம் சின்ன மணிக்கூண்டு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா நீண்டுகிட்டே இருக்கு. அத்தனை சிறப்புகள் வாய்ந்த இடம் தான் இந்த இடம் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த இடத்தை பத்தி இன்னும் நிறைய தகவல்கள், நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் மக்களே, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இளம புதுவை.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: தலைமுறையா அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோல நம்ம ஆர்ஜே பூஜா தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சோ தொடர்ந்து நம்ம உங்ககிட்ட பேசலாம்.
0: லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ட்ரீட், இந்த ஸ்ட்ரீட்டுடைய அருமை பெருமைகளை சொல்லியாச்சு இல்லைங்களா. சோ இப்ப நம்ம கூட பேச ஒருத்தவங்க தயாரா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: ஹாய், வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க மேம்.
3: என் பேர் அலீனா.
0: அலீனா, ஓகே மேம். என்ன பண்றீங்க?
3: நான் இப்பதான் வந்து பிடெக் முடிச்சுட்டு ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, அப்ப யங்ஸ்டர் இல்லீங்களா? எப்படி போச்சு காலேஜ் டேஸ்லாம்?
3: ஜாலியா தான் போச்சு.
0: ஓகே, சோ முடிச்சிட்டீங்க, காலேஜ் மிஸ் பண்றீங்களா?
3: ஆமா, மிஸ் பண்றதா.
0: ஓகே, சொல்லுங்க, இந்த ஏரியாவில நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க?
3: நாங்க வந்து தாத்தா பாட்டி உங்க டைம்ல இருந்தே இந்த ஏரியா தான்.
0: ஓகே, அப்ப காலம் காலமா இந்த ஏரியால தான் இருக்கீங்க.
3: ஆமா.
0: ஓகே, சொல்லுங்க. சோ இந்த ஏரியாவை பத்தி நீங்க சொல்லணும், பிரச்சனை இது எங்க ஏரியாங்க, இந்த ஏரியாவுடைய சிறப்புங்க அப்படின்னு சொன்னனா, நீங்க இந்த இடத்த பத்தி சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க?
3: ஃபுல்லா டூரிஸ்ட் தான் இப்போதைக்கு இருக்காங்களே. நிறைய கஃபேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சர்ச் மாஸ்க் நிறைய இருக்கும் இந்த ஏரியால. அதுக்கப்புறம் வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்கு எங்க ஏரியா வந்து அடிச்சுக்கிறதுக்கு வந்து இதுவே கிடையாது. ஏன்னா இங்க இருந்து அந்த பக்கம் போனாலே ஒயிட் டவுன் பிளஸ் வந்து பீச்சும் இருக்கு. ஸோ ஃபுல்லா எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து ஃபுல்ஃபில்லான ஒரு ஏரியானா எங்க ஏரியான்னு தான் சொல்லலாம்.
0: ஓகே, சொல்லுங்க. சோ பீச் வந்து அப்ப உங்களுக்கு ரொம்ப நியர்பை இல்லீங்களா? அடிக்கடி பீச் போவீங்களா?
3: அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க, ஆனா வந்து அவ்வளவு பெருசா யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எங்க வீட்டுல போக மாட்டோம். நான் போவேன் ஜெனரலா எப்படியாச்சு.
0: ஓகே, ஆனா இப்ப காலையில பாத்தீங்கன்னா வாக்கிங் வர ஃபீல்ல வந்திருக்கீங்க, பயங்கரமா ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு வாக்கிங்க்கு ரெடி ஆயிருக்கீங்களோ?
3: அவங்க வெயிட் போட்டது, அதனால ஏரியா பக்கம் சும்மா ஒரு வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு.
0: ஓகே, சொல்லுங்க. சோ கார், அதாவது நீங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்ப இந்த ஏரியாவை பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கோ என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க?
3: எனக்கு பெருசா எந்த டிஃபரன்ஸ் தெரியல. எனக்கு இன்னும் நிறைய முன்னாடி விட கஃபேஸ் நிறைய ஓபன் பண்ண மாதிரி, ரெஸ்டாரன்ட்ஸ் நிறைய ஓபன் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்பக்கும் இப்பக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதுதான்.
0: ஓகே, ஆனா இந்த ஏரியா எப்பவுமே கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கும் இல்லைங்களா?
3: ஆமா.
0: ஓகே, சொல்லுங்க. நீங்க வந்து அதாவது லீவ் நாள்ல உங்களுக்கு பெருசா லீவ் விடுறப்ப வெளில போற இடம்னா எந்த இடத்த சொல்வீங்க?
3: வெளியே போற இடம்னா எங்களோட தாத்தா வீடு சென்னையில இருக்கு. நாங்க அங்க மோஸ்ட்லி வெக்கேஷன் தான் அங்க போயிடுவோம். இல்ல பாண்டியில அப்படின்னா பீச் தான், மோஸ்ட்லி பீச் பார்க் அந்த சைட்ல இருக்காது. அதுக்கப்புறம் அந்த போட் ஹவுஸ் ஒண்ணு இருக்கும்ல அந்த சைட்ல, ஆமா அந்த அந்த போட் ஹவுஸ் போவோம். அப்படி இல்லைன்னா எப்பயாச்சும் அம்யூஸ்மெண்ட் பார்க் அதெல்லாம் போவோம்.
0: ஓகே, சோ மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை சுத்தி நிறைய சர்ச்சஸ் இருக்கு, கோயில் இருக்கு இல்லைங்களா, மாஸ்க் இருக்கு, நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு சொல்லலாம் இல்லைங்களா இந்த ஏரியாவுக்கு. சோ அந்த மாதிரி கோயில் போற பழக்கம் எல்லாம் இருக்குங்களா?
3: போற பழக்கம் இருக்கு.
0: ஓகே ஓகே, சரி சொல்லுங்க. நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட

0: வெளில போவீங்களா இல்ல வீட்டுல இருக்கவங்க கூட தான்ப்பா நான் போவேன் அப்படின்ற டைப்பா? இல்ல இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட போற டைப் தான் நிறைய. நான் போனா எங்க வீட்டுல இடத்துட்டு வாங்கதான் இருந்தாலும் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நிறைய போவேனே. சில பல உண்மை எல்லாம் வெளியில வருது மக்களே, ஆனா வீட்டுல இருக்கவங்க பார்க்காம இருந்தா சரி, ஓகே கேட்காம இருந்தா சரி. ஆமா உண்மைதான். ஓகே, நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ.
0: நேர்களே, நம்ம புதுவை ஷோ இன்னைக்கு லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ட்ரீட்ல இருந்தா போயிட்டு இருக்கு. சோ இந்த மினையிலாம் இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 45th anniversary celebrations of the Art of Living in Bengaluru. TVK Chief C. Joseph Vijay to be sworn in as Chief Minister of Tamil Nadu this morning. President Draupadi Murmu appoints N. Rangasamy as Chief Minister of Puducherry. Centre operationalises 4 labour codes with publication of rules. DRDO achieves major breakthrough in hypersonic missile development by conducting long-duration test of scramjet combustor. And 9 Indian boxers advance to finals of Asian Boxing Under 15 and Under 17 Championships in Tashkent. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:30 10 நொடிகள்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 8:31 20 நொடிகள் ஆகுது. சோஎஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை ஷோல இன்னைக்கு நம்மளோட ஆர்ஜே பூஜா தான் இணைஞ்சிருக்காங்க. சோ லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ட்ரீட்ல இருந்து நமக்காக ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம்.
5: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சோ என்னப்பா மறுபடியும் வந்து குட் மார்னிங் சொல்றாங்களே, என்னதாங்க கேக்குறீங்க? ஆமாங்க, ஏற்கனவே சொல்லி ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்களா, அதனால மறுபடியும் சொல்றேன். சோ பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ட்ரீட் வந்து பாண்டிச்சேரி மக்களுக்கு ஃபர்ஸ்ட் புசி ஸ்ட்ரீட்டா தான் வந்து அறிமுகம் ஆகும். அதுக்கப்புறமா தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்டை வந்து லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ட்ரீட் அப்படின்றது வந்து அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். சோ பொதுவா சொல்றவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா புசி ஸ்ட்ரீட் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்களே. சோ இந்த ஸ்ட்ரீட் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பரபரப்பான ஒரு ஏரியா தான். ஆனா கம்பன் கலையரங்கம் தொடங்கி அந்த கடைசியா இந்த பீச்சுக்கு நம்ம என்டர் ஆகிற அந்த ரோடு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் நீண்டு இருக்கு. ஸோ எப்பவுமே ரொம்ப பரபரப்பா இருக்குமே. ஸோ நம்ம கூட பேசுறதுக்கு ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவரோட பேசிடலாம். வணக்கம் சார்.
6: வணக்கம் மேடம்.
5: பே சொல்லுங்க.
6: விஷால்.
5: ஓகேங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் இங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வர்க்
5: பண்ணிட்டு. ஓகேங்க சார். ஸோ எத்தனை வருஷமா சார் நீங்க பாண்டிச்சேரியில இருக்கீங்க? நேட்டிவ் தானங்களா?
6: 15-20 வருஷம் ஆயிடுச்சு இங்க வந்து.
5: 17 வருஷமா?
6: ஆமா.
5: ஓகே, சொல்லுங்க சார், உங்க ஏரியா இங்க தான் இருக்கீங்க இல்லீங்களா?
6: ஆமா. வரட்டும் சந்தோஷம் தான் வர்றோம் உங்களுக்கு.
5: ஓகேங்க சார். ஸோ நீங்க வெளியில போகணும், இங்க இருந்து டக்குன்னு வெளியில போகணும், நான் வந்து அடிக்கடி போற ஒரு பிளேஸ் அப்படின்னா பாண்டியில நீங்க எந்த இடத்த சொல்லுவீங்க?
6: வழக்கமா ஒரு மனாமீதினாவே எங்கேயுமே பாத்தீங்கன்னா அந்த பீச், அதை விட்டு அந்த முருக இந்த கோயில் ஒண்ணு, பால ரயில்வே ஸ்டேஷன் ஏத்த மாதிரி ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு போவோம். இல்லைனாக்க மணக்குல விநாயகர். இந்த இங்கே இருக்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு ரொம்ப போறதுக்கு இது இல்லை. பீச் எங்களுக்கு மனாமீதிக்கு எப்பயுமே உள்ள ஏரியா தான். ஒரு இயற்கையான ஒரு தென்றல் காத்து, அதுவும் காலையில அந்த ஒரு சூரியன் உதயம் போது ஒரு வாக்கிங், ஒரு பிளசண்டான ஒரு மைண்ட் ஆல்வேஸ் எப்பயுமே இருக்கிறனா எங்களுக்கு இந்த ஏரியா தான். அதுக்கு தான் ஒயிட் டவுன் எப்பயுமே வெள்ளையாவே நாங்க இருக்கிறோம், மனசு சுத்தமா வெள்ளையாவே எங்க மக்களுக்கு எப்பயுமே நல்லா இருப்பாங்க.
5: ஏதாவது ஒண்ணு கேட்டா என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க நம்ம ஆட்கள்.

0: ஓகே ஓகேங்க சார். அப்ப நீங்க போகிற இடம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இடம்னா
1: போயிஸ் அவ்வளவு.
0: ஓகேங்க சார். ஸோ நிறைய தகவல்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ.
0: நேர்களே மீண்டும் இணையலாம். இதே ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: நேரம் 8:38 46 நொடிகள். நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒலிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதியன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 MHz கேட்க தவறாதீர்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1.5 கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோல நம்ம ஆர்ஜே பூஜா தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம்.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. இது நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம ஷோ பாத்தீங்க அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ட்ரீட் இங்க இருந்தா போயிட்டு இருக்கு. இது எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. சோ ஒருத்தரும் ரொம்பவே பொறுமையா அந்த பரபரப்பான ரோட்ல ரொம்ப பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காரு. அவரோட தான் இப்ப நம்ம பேச போறோம். ஹாய், வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் சொல்லுங்க சார்.
4: கவின்.
3: கவின் சார், என்ன பண்றீங்க?

0: 12th முடிச்சிருச்சு.
1: 12th முடிச்சிட்டு ஃப்ரீ ஆயாச்சா?
0: ஆ ஃப்ரீ ஆயாச்சு.
1: ஓகே, சோ ஸ்டடீஸ்லாம் எப்படி போச்சு?
0: ஆ நல்லா தான் போச்சு.
1: கமலின் சார் பயங்கர ஒரு புன்னகையோட நல்லா தாங்க போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நீங்க சொல்லுங்க ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்இ?
0: சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்.
1: ஓகே, அப்ப இன்னும் ரிசல்ட் வரல?
0: ஆமா, இனிமேல் தான் ரிசல்ட் வர போகுது.
1: ஓகே, எப்படி ஈகரா இருக்கீங்களா?
0: லைட்டா ஆங்ஸைட்டியா இருக்கு.
1: ஓகே, கொஞ்சம் பயந்த மாதிரி தாங்க பேசுறாரு ரிசல்ட்னு சொன்ன உடனே. ஓகே சொல்லுங்க கவி, நீங்க இந்த ஏரியால எத்தனை வருஷமா இருக்கீங்க?
0: இங்க 3 இயர்ஸ் இருக்கு.
1: ஓகே, இந்த ஏரியா பிடிச்சிருக்கா?
0: பிடிச்சிருக்கு, ஆனா வந்து லைட்டா கிரௌடடா இருக்கும்.
1: ஓகே, சோ அப்ப அடிக்கடி வெளியில போவீங்களோ?
0: அடிக்கடி வெளில போவேன்.
1: ஓகே, யாரோட போவீங்க? ஃப்ரெண்ட்ஸோடயா ஃபேமிலியோடயா?
0: ஃபேமிலியோட தான் போவேன்.
1: ஃபேமிலியோட தான் போவீங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு போகிற இடம் இங்கேருந்து நியர் பையா இருக்கு, நான் டக்குன்னு அடிக்கடி போவேன் அப்படின்னா எந்த இடத்துக்கு போவீங்க?
0: பீச் தான் ஆப்வியஸா.
1: ஓகே, ஸோ இப்போ இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே வந்து பொழுதுபோக்கான ஒரு இடம் அப்படின்னா பீச் தான் இல்லைங்களா? எப்படி காலைல வாக்கிங் கிளம்பிடுவீங்களா இல்லை சும்மா ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ண போவீங்களா?
0: வாக்கிங் தான் போவேன்.
1: வாக்கிங் தான் போவீங்க? இந்த சின்ன வயசுல அவ்வளோ ஹெல்த் கான்சியஸோட இருக்கீங்க. ஓகே, சோ பீச் தவிர்த்து உங்க ஏரியால உங்களுக்கு பிடிச்ச இடம்னா என்ன சொல்லுவீங்க?
0: இங்க நிறைய போகன்வில்லா ஃப்ளார் இருக்கும், அதெல்லாம் வந்து சுத்தி பார்க்கணும்னா அப்படியே வெளில போவேன்.
1: ஓகே, சோ இயற்கையோட அழக ரசிக்கிறதுக்கு அப்பப்ப கிளம்பிடுவீங்க?
0: ஆமா.
1: எப்படி வீட்டுல சொல்லிட்டு போவீங்க இல்ல சொல்லாம கிளம்பிடுவீங்களா?
0: சொல்லிட்டு தான் போவேன்.
1: ஓகே, ரொம்ப நல்ல பிள்ளை போல இருக்குங்க கவின் சார். ஓகே, சோ நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ.
1: நேர்களே, மீண்டும் இணையலாம். இது FM Rainbow புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. சோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை ஷோல இன்னைக்கு லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ட்ரீட்ல இருந்து நமக்காக ஆர்ஜே பூஜா தான் ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: நேர்களே, லால் பகதூர் சாஸ்திரிலிருந்து நம்ம ஷோ போயிட்டு இருக்கு. சோ நம்மோட பேச ஒருத்தவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஹாய் மேம்.
2: ஹாய்,
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: ஓகே, சொல்லுங்க மேம், உங்க பேர்?
2: கவிதா.
1: ஓகே, என்ன பண்றீங்க?
2: ஹவுஸ் ஒய்ஃப்.
1: ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. ஓகே, சோ இந்த ஏரியால எத்தனை வருஷமா இருக்கீங்க?
2: ஒரு 20 இயர்ஸ்.
1: 20 இயர்ஸா இருக்கீங்க. ஓகே, அப்ப உங்க நேட்டிவ் தான் இல்லைங்களா?
2: வந்துச்சு.
1: ஓகேங்க மேம். சரி சொல்லுங்க, உங்க ஏரியால உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்றீங்க?
2: இங்க நியர்பை எல்லாமே கிடைக்கும். இங்க சந்தை இருக்கு, அது ஃப்ரெஷ்ஷா காய்கறில எல்லாம் கிடைக்கும். டெம்பிள் ஒண்ணு போயிட்டு வருவோம். எல்லாமே பக்கத்துல இருக்கறதுனால இந்த ஏரியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, சோ அதாவது ஒயிட் டவுன் அப்படின்றதுனால இங்க எல்லாமே நியர்பை தான் இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு? ஆனா அவர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப கேட்ட உடனே யாருமே சொல்லாத ஒரு விஷயம் பாத்தீங்களா, உடனே சந்தை பக்கத்துல இருக்குங்க, நான் போய் தேவையான காய்கறி எல்லாம் டக்குன்னு வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லுங்க மேம், நீங்க டஃப்பான டாஸ்க் எது சொல்றீங்க? அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுங்களா இல்ல ஜாப் போறதுங்களா?
2: எனக்கு பிடிச்சது ஜாப் போறது பிடிக்காது, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது தான் பிடிக்கும். சோ எனக்கு அந்த எல்லாமே நீட்டா வச்சுக்கிறது அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும்.
1: விநாயகர்
2: டெம்பிள் இருக்கு, மணக்குள விநாயகர் டெம்பிள், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
1: எப்பவுமே வந்து இந்த பரபரப்பா இருக்கு இல்லைங்களா, நீங்க எனக்காவது நினைச்சிருக்கீங்களா இந்த ஏரியா ஏன் இப்படி பரபரப்பா இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்குன்னு எனக்கு யோசிச்சிருக்கீங்களா?
2: முன்னாடி யோசிச்சிருக்கேன், இப்ப பழகிடுச்சு எங்களுக்கு, எது ஓகேவா தான் இருக்கு.
1: ஓகேங்க மேம், சோ நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ மேம்.
2: தேங்க்யூ.
1: சோ நேர்களே, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷோ லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ட்ரீட் இங்க இருந்தாங்க போட்டு கம்பன் கலையரங்கம் இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இந்த சின்ன மணிக்கூண்டு, இதுவும் ஒரு யூனிக்கான பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். சோ அப்புறம் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, நிறைய சிறப்பான கோயில்கள் சர்ச்சஸ் நிறைய இருக்கு, மசூதிகள் இருக்கு இந்த ஏரியாவை சுத்தி சுத்தி. அதே மாதிரி இந்த ஏரியா ரொம்பவே பரபரப்பான ஒரு ஏரியா தாங்க, இங்க இருக்கக்கூடிய மக்கள்

0: டக்குன்னு செல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா எங்க இருந்து ராக் பீச்சஸ் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம போகக்கூடிய இப்ப ரீசெண்ட் டேஸ்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய நம்ம மெரினா பீச் பாத்தீங்கன்னா எந்த ஏரியால இருந்து கொஞ்சம் நியர்பை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் அடிக்கடி போகக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல இந்த லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ட்ரீட்னுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்ற நிறைவோட இன்றைய நம்ம புதுவை ஷோவை நிறைவு செஞ்சுக்கிட்டு டட்டா பபாய் சொல்லிக்கிட்டு கிளம்புறேன். உங்க ஆர்ஜே பூஜா.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம்ம புதுவை ஷோ வந்து லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ட்ரீட்ல இருந்து நம்ம ஆர்ஜே பூஜா நமக்காக ஷோ கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பரா போச்சு. சோ இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இருந்தாலும் நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக கோட் படத்துல இருந்து பாட்டு வருது கேக்கலாம்.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: நீயா நானா, இது இன்னைக்கு எல்லா மட்டத்திலையும் இருந்துகிட்டு வர்ற ஒரு கேள்வி. ஒரு சமயம் மனசுக்கும் வாக்குக்கும் இடையில கூட இந்த பிரச்சனை வந்துட்டு தான், அதாவது ரெண்டு பேருக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிற சண்டை. மனம்ங்கிறது நினைக்கிறது, வாக்குங்கிறது பேசுறது. வாக்கு தேவை தான் முதல்ல சண்டைக்கு வந்து தான் இந்த வாக்கு தேவதை. அதாவது எந்த தேவதையின் உதவியால் வாக்கு பேசுதோ அதுதான் வாக்கு தேவதை. வாக்கு தேவதை மனசை பார்த்து சொல்லித்தான், ஏன் மனசே, நீ எவ்வளவோ விஷயங்களை நினைக்கிற, உண்மைதான். நீ நினைக்கிறத வெளியில் சொல்கிறது நான் தானே. நான் பேசாமல் இருந்துட்டால் நீ நினைக்கிறது என்னங்கிறது வெளியில் யாருக்குமே தெரிய போகிறதில்ல. அதனால் உன்னை பற்றி வெளியில் தெரியறதுக்கே நான் தான் காரணம், அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னு தான் வாக்கு தேவதை. இதுக்கு மனசு பதில் சொல்லித்தான், இதை பாரு, நீ பேசுகிறதுக்கு விஷயம் கொடுக்கறதே நான் தானே, நான் நினைக்கலன்னா நீ எப்படி பேச முடியும், முதல்ல நான் சிந்திக்கிறேன், அப்புறம் அதை நீ வந்து வார்த்தையால் வெளிப்படுத்துகிற, அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னு மனசு. இப்போ மனசு பெருசா வாக்கு பெருசா, இதுதான் அவங்களுக்குள்ள போட்டி. எண்ணினா தானே பேச்சுங்குது இது, பேசினா தானே எண்ணமே வெளியில் தெரியுங்குது அது. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நமக்குள்ளே சண்டை வேணாம், நேராக பிரம்மாக்கிட்ட போவோம். அவர் தானே எல்லாத்தையும் படைத்தவர், உண்டாக்குனவர், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் பிரம்மாக்கிட்ட போனாங்க. பிரம்மா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, படைப்பு ரீதியாக பார்த்தா நான் முதல்ல மனசை தான் படைத்தேன், அதனால் மனசு தான் பெருசு அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் வாக்கு தேவதைக்கு ரொம்ப வருத்தம், ஒரு மூலையில் போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டுது. அப்போ மனசு அங்கே வந்து ஆறுதல் சொல்லித்தான், இதை பாரு அழாதே, நமக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிறத நாமே ஒரு பரீட்சை வச்சு தீர்மானம் பண்ணிக்குவோம், அதுக்கு நீ ரெடியானது ரெடினுது. அது அதாவது இப்போ நாம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறோம்னா, வேகமாக ஓடி போய் பிரம்மத்தை பார்த்துட்டு இதே இடத்துக்கு திரும்பி வந்துடணும். யார் முன்னாடி திரும்பி வர்றாங்களோ அவங்க தான் பெரியவங்க, சரியா அப்படின்னுது மனசு. சரின்னு ஒத்துக்கிட்டது வாக்கு. உடனே போட்டி ஆரம்பமாச்சு, ரெண்டு பேரும் பிரம்மத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மனசு மனோவேகத்தில் போச்சு. மனோவேகம்னா அது எவ்வளவு ஸ்பீடு தெரியுமா? இப்போ நீங்கள் மனசால் அமெரிக்காவுக்கு போகணும்னு எவ்வளவு நேரத்தில் நினைப்பீங்க? ஒரு வினாடி அதுக்குள்ளே ஆகாது. இப்போ நாம் அமெரிக்காவில் இருக்கிறதா நினச்சோம்னா நினச்சாவே போனது மாதிரி தானே, அவ்வளவு ஸ்பீடு, அதுதான் மனோவேகம். இந்த ஸ்பீடில் மனசு பிரம்மத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. வாக்கு அவ்வளோ வேகத்தில் போக முடியாது, அது அதனால் அது வந்து மெதுவாக போயிட்டுருக்கு, ஓட முடியல. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தது, அதுக்கு மேலே போக முடியல, நின்றுட்டுது. முன்னாடி ஓடின மனசு ரொம்ப காலம் கழித்து திரும்பி வந்தது. வழியில் நின்றுக்கிட்டு இருந்த வாக்கு தேவதை அதை பார்த்துது. என்ன பிரம்மத்தை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டது. எங்கே பார்க்குறது, பிரம்மங்கிறது எனக்கும் எட்டாத ஒரு விஷயங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டேன் மனசு. அது எனக்கும் எட்டாத ஒரு விஷயமாக தான் இருக்குது, அதனால் நமக்குள்ளே போட்டி வேணாம், ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னுது வாக்கு. மனசும் வாக்கும் நெருக்கமாயிட்டாங்களாம். நமக்கெல்லாம் மனசும் வாக்கும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கோ அவ்வளவுக்கு உலகத்தில் நமக்கு மரியாதை கூடும். மனம் வாக்கு செயல் இது மூணும் ஒன்றா இருக்கணும். என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும், என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும். இப்போல்லாம் அப்படியா இருக்கிறோம், நினச்சி பாருங்கள். ஒரு கூட்டத்தில் ஒரு சொற்பொழிவாளர் பேசி முடித்தார். கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் மனசுக்குள்ளே என்ன நினைச்சாரோ தெரியல, ரொம்ப உற்சாகமாக கை தட்டினார், ரொம்ப நேரம் விடாமல் தட்டினார். தட்டி முடித்ததும் பக்கத்தில் இருந்த நான் அவர்கிட்ட கேட்டேன், அவருடைய பேச்சுக்காகவா இந்த கைத்தட்டல் அப்படின்னு. இல்லை, அவர் பேச்சை நிறுத்தினத்துக்காக இந்த கைத்தட்டல் அப்படின்னார் அவர்.
0: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
8: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
9: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி

திரௌபதி முர்மு புதுச்சேரியின் முதலமைச்சராக திரு ரங்கசாமியை நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13ஆம் தேதி திரு ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்கிறார். April 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான NDA கூட்டணி அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திரு ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார். 30 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளது. இது பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை விட 2 அதிகமாகும். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் இன்று தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்கிறார். இப்பதவியேற்பு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. ஆளுநர் திரு RV அர்லேக்கர் திரு விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இவருடன் சேர்த்து மேலும் 9 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பதவியேற்பு விழாவிற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி நேயர்கள் முன்னிலையில் புதுச்சேரி கோரிமேடு ஆகாஷ்வாணி நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணியளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை திரு த செந்தில்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி இம்மாதம் 15ஆம் தேதி நண்பகல் 12:02 மணிக்கு முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் FM பண்பலை அலைவரிசை 102.8 MHz ஒளிபரப்பு செய்யப்படும். தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து நாளை முதல் திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறும் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 9:03:23 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இணைய வழி இணைய விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே பவானி. இந்த இணைய வழி இணைய விருப்பம் நிகழ்ச்சியில் நேர்களே, நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் மூலயமா கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505 என்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊர், பெயர், உங்களுக்கு பிடித்த திரைப்படம், பிடித்த பாடல் இதெல்லாம் தெளிவாக டைப் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் விருப்ப பாடலை ஒளிபரப்ப நாங்கள் ரெடியாக இருக்கோம்.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்பை இன்றே தொடங்குங்க.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல் வாழ்த்துகள். இணைய வழிய நேய விருப்பம் நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. உளுந்தூர் பேட்டிலிருந்து ராஜேந்திரன், சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் சரியா 9:38. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேருவர்பம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்கலாம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க லூயிஸ் செல்வராய், வடவள்ளி கோவையிலிருந்து. பீஸ்ட் திரைப்படத்தில் வரும் பாடல். பாடலுக்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்க வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்க வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப

0: இன்றே தொடங்குங்க.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

Gaza. நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோர்மேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணியளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15ஆம் தேதியன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெட்ஸிலும் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 MHz கேட்க தவறாதீர்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேர்வரம் நிகழ்ச்சியை ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கண்டாச்சி மங்கலத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜேந்திரன், ஜோதிகா, வேல்முருகன் விரும்பி கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடலை வருது கேட்கலாம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க செஞ்சி சிங்கவர்ல இருந்து கலைவாணி கணிஷ்மா, எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இணைய வழியை நேர்வப்பம் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். பகவதி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.

இமய நேர்வரப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க இன்மொழி இமயவர்மன் நாளமரத்து குப்பத்திலிருந்து ராம் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல்.

இணைய வழி நேருவரப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, இன்மொழி இமயவர்மன் நாளமரத்து குப்பத்திலிருந்து ராம் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேரம் சரியாக 9:40 இணைய வழி நேரம் நிகழ்ச்சி கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. பிச்சைக்காரன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மாதவரம் பால்பனிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன்.

நேரம் சரியாக 9:43 55 நொடிகள் இணைய வழி நேரம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சி நடத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்து, லக்ஷ்மி, ரிதான், தாசன் விரும்பி கேட்ட பாடல் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
2: என்னடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
2: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி FM ரெயின்போக்கு.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நிரூபம் நிகழ்ச்சியில் அடுத்த சூப்பரான பாடல் வந்து நியூ திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கோவிந்தன் பேட்டை பாலமுருகன் புதுச்சேரியிலிருந்து.

நேரம் 9:54 நொடிகள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழியை நேரப்பும் நிகழ்ச்சி கேட்டிருக்கேன். நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு. இன்றைய நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிறத காட்டலாம். விருப்ப பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. கூப்பணத்திலிருந்து டி ராமு, காஞ்சிபுரத்திலிருந்து ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர்லேருந்து ஆர் ஹேமப்பிரியா, துருவா ரவிக்குமார், பவானி செல்லப்பன் விக்ரவாண்டிலிருந்து, சதீஷ் காஞ்சிபுரத்திலிருந்து, கிருஷ்ணமூர்த்தி யாழினி கிருஷ்ணமூர்த்தி சவுத் ஆப்பிரிக்காலிருந்து, பர்வின் திருவண்ணாமலையிலிருந்து, ஜெயராஜ் ஜெயந்தி ஜெயபிரபா கடலூர்லிருந்து, தமிழ் செல்வி விழுப்புரத்தில் சார்ட்லிருந்து, முகமத் புதுச்சேரி கோவிந்தப்பேட்டிலிருந்து, பார்த்திபன் வாணிதேவி சந்திரசேகர், பத்மினி ஆனந்தரூபன், தீபக் விக்னேஷ் மேத்தா, அகமி அன்ஷி,

சுனிதா, ஜாஷ்வி மற்றும் ஆரவ், தேனி மாவட்டம் பண்ணைபுரிலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன், ஸோ இவங்கெல்லாம் விரும்பி நிறைய பாடல் கேட்டிருந்தாங்க. ஸோ நிகழ்ச்சி நிறைவாக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஆண்டிப்பட்டிலும் செந்தில்குமார், மெர்சல் திரைப்படத்திலிருந்து. அடுத்ததாக கேட் சேட் கோ கேம்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஆர்ஜி உங்களுக்காக நிறைய குவஸ்டின்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நிகழ்ச்சியில் மறக்காம பங்கெடுத்துக்கோங்க.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுச்சேரியின் முதலமைச்சராக திரு ரங்கசாமியை நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து துணை

நிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கும் திரு ரங்கசாமிக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். இவருடன் சேர்த்து மேலும் 9 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்கவுள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: சோ கெட் செட் கோ கேம் ஷோல நான் உங்க ஆனந்தி. இன்னைக்கு நம்மளோட கேம் ஷோ எதை பேஸ் பண்ணி இருக்க போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வந்து ஆசைப்படுறோம் இல்லையா. சோ அதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் நமக்கு கிடைச்சாதான் நம்ம ரொம்ப வந்து ஹெல்த்தியா இருக்க முடியும். சோ அது மாதிரி ரிலேட்டடான கேள்விகள், அதாவது விட்டமின்ஸ். சோ விட்டமின்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் தான் இன்னைக்கு நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ முதல் கேள்விக்கு போலாமா, சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விட்டமின் ஏது அப்படின்றதுதான் உங்களுக்கான முதல் கேள்வி. நான் கேள்வியை மறுபடியும் சொல்றேன், சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விட்டமின் ஏது? இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2275250, and வெளியூர்ல இருந்து கால் பண்றவங்க 0413 சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 10:15 ஆகுது. சோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோல இன்னைக்கு விட்டமின்ஸ் ரிலேட்டடான கேள்விகள்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விட்டமின் ஏது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க. எங்க இருந்து
1: பேசுறீங்க? ஆசை தம்பி பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க.
1: முதலில் நான் என்னுடைய தோழர்களாகவும் தோழிகளாகவும் மதிக்கும் அனைத்து நேயர்களுக்கும், அன்னை நேயர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எங்களுக்கு நீங்களும் முக்கியமானவர்கள். ஆஜயவும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம்.
0: சரி,
1: இன்று அன்னையர் தினம், அனைத்து அன்னையருக்கும் இன்று வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கங்கள். அன்னையர் என்றால் எவ்வளவு ஒரு முக்கியமானவர்கள் இந்த நாட்டிற்கு, நமக்கு, நம்மளை பெற்று எடுத்தவர்கள் அல்லவா. அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் விட்டமின் டி.
0: விட்டமின் டி?
1: ஆமா மேடம்.
0: எப்படி இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க
1: மேடம்? எனக்கு நீங்க இதை கேட்டு, எனக்கு தெரிஞ்சதே கேட்டோம்னா ரொம்ப சந்தோஷம்.
0: தெரிஞ்ச கேள்வியா நான் கேட்டுட்டேனா?
1: நிறைய தெரியும், அதுல இது ஒன்று.
0: ஓகே, தெரிந்த விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணா இருக்கு, அதனால பதில் டக்குன்னு வந்துடுச்சு. ஓகே சார், தேங்க்யூ.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: பாருங்க, ஆசை தம்பி சார் வந்தாரு, கேட்டு அவருக்கு தெரிஞ்ச கேள்வியை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. சோ அஸ்கார்பிக் ஆசிட்னா என்ன விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் இல்லையா. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், ஹலோ.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: ஓகே, சண்முக சுந்தரம் சார் வந்து எப்பயுமே ஜிகேல பயங்கரமா இருப்பாரு. எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் வந்துடும். சோ அந்த மாதிரி இதுக்கும் ஆன்சர் தெரியும். அஸ்கார்பிக் ஆசிட்னா என்ன விட்டமின்?
2: வைட்டமின் சி.
1: வைட்டமின் சி? அப்ப பயங்கரமா வைட்டமின் சி உங்களுக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர எனர்ஜியோட சொல்லிருக்கீங்க.
2: ஆமா ஆமா, அதாவது திராட்சை பழங்கள்ல அது இருக்கும்.
1: ஓகே, ரத்த சிவப்பணு உருவாக தேவையான விட்டமின் எது அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. ரத்த சிவப்பணு உருவாக தேவையான விட்டமின் எது? சோ இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சு சீக்கிரமா கால் பண்ணுங்க 2717602530.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: கெட் செட் கோ கேம் ஷோ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, விட்டமின்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். சோ நேயர்கள்லாம் வந்து டக் டக் அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ,
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஓகே
0: பலராமன் சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுறோம். பதில் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சேன்.
0: ரத்த சிவப்பணு உருவாக தேவையான விட்டமின் ஏது? என்ன பதில்?
2: நன்றி
0: பாருங்க. அடிச்சு சொல்றாங்க பாருங்க நம்ம நேயர்கள். சோ அதுதான். சோ ஓகே, அடுத்த கேள்விக்கு இப்ப நம்ம போலாமா? மாலைக்கண் நோயை தடுக்கும் விட்டமின் எது அப்படின்றதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. சோ மாலைக்கண் நோயை தடுக்கும் விட்டமின் எது அப்படின்றதுதான். சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், ஹலோ,
3: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேம்?
0: ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம். எப்படி போயிட்டு இருக்கேன் காலை பொழுதெல்லாம் மேம்க்கு?
0: காலை பொழுதெல்லாம் அப்படியே காலை மாதிரியே போயிட்டு இருக்கு.
3: ரொம்ப நாள் வேற ஆச்சு. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு
0: உங்க கூட பேசுறதுல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ இன்னைக்கு வந்து விட்டமின்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
3: ஆமா
0: ஆமா, உங்களோட பேர் நீங்க சொல்லிட்டீங்களா?
3: தெரியும்
0: சூப்பர். எப்படி சந்திரசேகர் சார் வந்து சூப்பரா வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டாருக்கான. அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படக்கூடிய விட்டமின் எது? ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படக்கூடிய விட்டமின் எது அப்படின்றதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. சோ இந்த கேள்விக்கான சரியான பதிலை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க 2275250 அண்ட் 2271760.

0: ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: எடியே.

வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு கெட் செட் கோல வந்து விட்டமின்ஸ் ரிலேட்டடான கேள்விகள்லாம் உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். சோ நேயர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படக்கூடிய

0: வரக்கூடிய நேயர், ஹலோ.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேங்க மேம். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன். இந்த குரலுக்கு இது எம்மா நாளாவதுல
1: நம்ம ஒரு பாஷா எம்மா
0: நாளாவதுங்களா?
1: அனைத்து அன்னையர்களுக்கும் வாழ்த்துக்கள், தின வாழ்த்துக்கள்.
0: சரி, ஓகே, விடுங்க, கொஞ்சம் டங்க ரோல் ஆயிடுச்சு. அன்னையர் தின வாழ்த்துக்கள் அதான் இல்லையா?
1: ஆமாங்க மேம்.
0: ரொம்ப நன்றி உங்களுக்கும்.
1: எனக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வந்து விட்டமின் இ
0: அடுத்த கேள்விக்கு இப்ப நம்ம போலாமா? எந்த விட்டமின் குறைபாட்டால ஈறுகள்ல ரத்தம் வடியுது அப்படின்றதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. எந்த விட்டமின் குறைபாட்டால ஈறுகள்ல ரத்தம் வடியுது? சோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க 2271760 and 2275250.
2: MSSS 2015.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: கெட் செட் கோ கேம் ஷோ வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, விட்டமின்ஸ் ரிலேட்டடான கேள்விகள்லாம் வந்து உங்ககிட்ட நான் கேட்டு இருக்கேன் இல்லையா. சோ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ ஹலோ வணக்கம். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நானே கண்டுபிடிக்கவா? உங்க போன்ல இருந்து தான் நீங்க பேசுறீங்க, உங்க வீட்ல இருந்து.
2: அந்த வீடு எங்க இருக்கு?
0: ஏழே ஆரம்பிச்சு ஏழே முடியுமா? நான் கண்டுபிடிச்சிருவா இருந்தாலும் அப்புறம் நேயர்களுக்கு தெரியணும் இல்லையா, அப்ப நீங்க சொன்னாதானே நல்லா இருக்கும். சொல்லுங்க. ஓகே, சரி, இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா பதில் என்ன அப்படின்றது?
2: விட்டமின் சி.
0: இது கரெக்டா? எல்லாருமே வந்து ரொம்ப தெளிவா வந்து கரெக்டா இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. அந்த அளவுக்கு விட்டமின்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்களும்
2: அப்படிதானா?
0: ஓகே, தேங்க்யூ.
2: Thank you.
0: பாருங்க, அதே ஒரு ஸ்லாங்கோட அழகா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம இப்ப அடுத்த கேள்விக்கு போகலாமா? குழந்தைகளுக்கு குறைபாட்டை தடுக்கும் கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப முக்கியமான விட்டமின் எது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான அந்த குறைபாடு வருது இல்லையா, சோ அதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விட்டமின் கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விட்டமின் எது அப்படின்றதுதான் அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க 2271760 1227525.

0: இது இதுக்கு அந்த விட்டமின் பேர் என்ன? இதுக்கு
1: விட்டமின் பி இது வரும். நீங்க
0: விட்டமின் பி வரும், அதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வருமே.
1: அது கரெக்ட்டா ஞாபகம் இல்லையா?
0: அந்த பி இருக்குல்ல, அது கூட இன்னொரு 8 பி போட்டீங்கன்னா
1: என்ன ஆகும்? 8 பி
0: தானே. ஐயோ, பி 9 ஆகும். ஆல்ரெடி ஒரு பி
1: 9. ஓகே ஓகே ஓகே
0: ஓகே. சோ ஃபோலிக் ஆசிட் விட்டமின் பி 9 அப்படின்றது தான். ஓகேவா?
1: ஓகே மேடம். ஓகே
0: ஓகே, தேங்க் யூ. உதவக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் ஏது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. சோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க 2271-7601-2275-250.
2: சிஎன்ஜி ரெக்கி கிட்ட சிவாரதோ லட்சிட்ட

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 10:40 ஆகுது. சோ இன்னைக்கு கெட் செட் கோல வந்து விட்டமின்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் தான் உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். சோ இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, கருவில இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வந்து குறைபாடு ஏற்படாம தடுக்கக்கூடியது கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின் எது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், ஹலோ.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
2: ஓகே சார், சரி, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கண்டுபிடிச்சா
2: மேடம்,
3: அது
2: போலிக் ஆசிட் இல்லையா?

0: நேரம் பார்த்த மணி 47 நிமிடம். நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒலிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதியன்று நண்பகல் 12-2 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் மற்றும் FM பண்பலை அலைவரிசை 102.8 MHz கேட்க தவறாதீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: பாட்டு பாடவா?
1: வேணா வேணா.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை.
1: மனம் விரும்புதே.

0: என்னது?
1: தேங்க்யூ. பாருங்க, அவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எண்ட்ல வந்து கரெக்டான பதில் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம ஷோல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் ரிலேட்டடான கேள்விகள்லாம் நான் கேட்டிருந்தேன். நேர்கள்லாம் கலந்துகிட்டு ரொம்ப சூப்பரா வந்து பதில் சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு பேசுற நேர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நன்றியை சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக நண்பைண்டா படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: பிற்பகல் 3 மணிக்கு.
1: My name is ஸ்ரீவாகவசினி.
2: ஹாய், நான் தான் செட்டி போல. நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல
1: போறேன்.
3: ஹாய், நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
0: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
6: தொடர்வது செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றுக் கொண்டார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சராக பதவியேற்ற திரு விஜய்க்கு ஆளுநர் திரு RV அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பதவியேற்ற 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா டிரினிடாட் டொபாக்கோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்தியாவின் உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 மாநாட்டை தொடங்கி வைத்து பேசுகையில், நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முதலமைச்சராக திரு ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13 முதலமைச்சராக பதவியேற்கும் திரு ரங்கசாமிக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
6: தொடர்வது போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். டெல்லி அஞ்சல்.

மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று மாலை 3:30 தொடங்குகிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRYTM டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். இப்போ 12:03 ஆகுது. சொய்ஃபம் ரெயின்போ புதுவை 102.8 பேசுங்க தோழால, நான் உங்க ஆனந்தி. சோ இது வந்து ஆண்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோ தான். ஆண்கள் மட்டும்தான் வந்து இந்த ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃபோட டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கும், அதாவது வாழ்க்கையோட திருப்பு முனையா இருந்திருக்கும். நம்ம சந்திச்ச ஒரு தோல்வியா இருக்கலாம், இல்லனா யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, இல்லனா திடீர்னு நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ், இல்லனா நம்ம சில நேரம் எடுத்த ஒரு துணிச்சலான முடிவு, இந்த மாதிரி எது வேணாலும் வந்து நம்ம வாழ்க்கையோட திருப்பு முனையா இருக்கலாம். சோ அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல திருப்பு முனையா அமைஞ்சது எது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஷோல எங்க கிட்ட நீங்க பேசலாம். சோ கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 அண்ட் 2275250. வெளியூர்ல இருந்து கால் பண்றவங்க 0413 சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம ஷோல பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையோட திருப்பு முனையா அமைஞ்சது எது?
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. சோ இன்னைக்கு பேசுங்க தோழல, உங்க வாழ்க்கையோட திருப்பு முனைய அமைஞ்சது எது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நிகழ்ச்சியில வரக்கூடிய தோழர் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: இருந்து ஆசை தம்பி பேசுறேன்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம், நீங்களா நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன். மழை எல்லாம் எப்படி இருக்கு?
1: மழை கொஞ்சம் இல்ல, கிளைமேட் நல்லா இருக்கு.
0: கிளைமேட் நல்லா இருக்கு. சரி, ஓகே, சொல்லுங்க, உங்க லைஃப்ல திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னா எதை சொல்வீங்க?
1: திருப்பு முனை அமையுது. வாழ்க்கையில திருப்பு முனை அமையும் போது வெற்றி தோல்வி ரெண்டுமே இருக்கும். நம்ம வெற்றியை மட்டுமே எதிர்பார்க்க முடியாது, நம்ம வெற்றியை நோக்கி போயிருக்கோம், அது தோல்வியா முடிஞ்சிடும்.
0: என்ன
1: ஆகி போச்சுன்னா, ஒரு நல்ல வேலையில இருந்தேன், ஸோ எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்துருக்க கூடாது என்பதற்காக அந்த டிரான்ஸ்ஃபர்னை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில பிசினஸ் பண்ணலான்ட்டு வந்துட்டேன். வந்த எனக்கு அது ஒரு திருப்பு முனையா அமையல. என்ன ஆகி போச்சுன்னா, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு. வாழ்க்கையில வந்து எதிர்நீச்சல் போடுறது இதாயிடுது. அன்று நிலையில் எனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் எனது துணைவியார். எனக்கு உறுதுணையாக இருந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு இன்கம் இருந்தா போதும், அதை வச்சு நாம நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற உறுதுணையான ஒரு வார்த்தையை கொடுத்ததுனால அந்த திருப்பு முனை எதிர்கொண்டு பிற்காலத்தில் அதிலிருந்து நான் எழுந்து வந்து எனக்கு கவர்மெண்ட் கொடுத்த ஒரு வாழ்க்கை என்னவென்றால் BSNL SED booth.

0: ஓகே, நம்ம வந்து பிராண்ட் பேர்ல சொல்ல வேணாம் சரிங்களா?
1: ஓகே ஓகே ஓகே. எஸ்டிடி பூத்து வாழ்க்கை கொடுத்தது, திரும்ப பிசினஸ் இருக்கிறதா செஞ்சு வாழ்க்கையை, அதாவது நிதானம் வேண்டும் மேடம், அதாவது தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான், ரெண்டுமே முக்கியமானது. தெரிஞ்ச தொழிலுக்கு போகணும், தெரியாத தொழில்னாக்கா கத்துக்கிட்டு செய்யணும்.
0: சரி,
1: அப்ப நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, தெரியாத தொழில்தான் அது உண்மையில, அந்த தொழில என்னால பண்ண முடியல. ஆமா, அப்ப நான் வந்து ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்ணி பார்த்தேன், அது சரிப்பட்டு வரல. அதனால வந்து தொழிலை நம்ம எப்போதுமே, இது எதுக்காக எல்லாருக்கும் சொல்றேன்னா, நம்ம தொழில வந்து எப்போதும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இன்னொன்னு, இதை விட்டுட்டு அதை பிடிக்கும் போது நம்மளால லைஃப்ல வந்து நம்ம ஏதாச்சும் வாழ்க்கைக்கு தேவையானது ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம், எனக்கு அந்த இது இருந்தது. ஒன்றை விட்டு இன்னொரு பிடிக்கும் போது என்னோட வாழ்க்கைக்கு தேவையானது, நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னோட ரெண்டு பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க படிப்புக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து நான் மீண்டு வந்தேன். அதனால நான் இது என்ன சொல்ல வேணும்னா, திருப்பு முனை என்பது நன்றாகவே அமைந்து விடும் என்றுதான் நான் போவோம். ஆனா அது இந்த மாதிரி மாறி போச்சுன்னு சொன்னா, அது எழுகுல கோடி இது இருக்குதான்றத முதல் அந்த பேஸ் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம போகணும். நம்ம வெற்றி இல்லை என்றால் நம்ம எப்படி நம்ம பேஸ் பண்ண போறோம்? நம்ம வாழ்க்கை வந்து எப்போதும் போய்கிட்டு இருக்க நிலைமையிலே இருக்கக்கூடிய ஒரு பேஸ் உருவாக்கிட்டு தான் வேற திருப்பு முனைக்கு போகணும்.
0: சரி, ஓகே,
1: அப்படிங்கிறது வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்கு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்கு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு தனி ஃபுளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீதான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. சோ இன்னைக்கு பேசுங்க தோழால, நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, உங்க லைஃப் ஒரு டர்னிங் பாயிண்ட் அமைஞ்ச விஷயம் எது அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த தோழர், ஹலோ.
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ரொம்ப நல்லமா இருக்கீங்களா? எப்பயுமே நீங்க கேட்பீங்க, இப்ப நான் கேட்டுறேன், நல்லமா இருக்கீங்களா?
4: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
0: ரொம்ப நல்லமா இருக்கேன் சார். சொல்லுங்க, உங்க லைஃப் ஒரு டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது எது அப்படின்னு நினைக்கிறீங்க?
4: ஆப்வியஸ்லி என்னுடைய ஒர்க் கிடைத்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரேவான டிசிஷன் அப்படிங்கறத எடுத்தேன். ஆக்சுவலி எனக்கு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல தான் ஒர்க் அப்படிங்கறது கிடைச்சது. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தமிழ்நாட்டிலேயே இந்த ஜாப் அப்படிங்கறது கிடைச்சது. அப்ப அந்த சமயத்துல எனக்கு தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஐயோ, புது இடம், முகம் தெரியாத நபர்கள், எல்லா அட்மாஸ்பியரும் புதுசா இருக்கு, என்ன பண்ணுன்னு. பட் அந்த சமயத்துல என்ன பெருசா ஆக போகுது, நம்ம துணிஞ்சு இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த அந்த ஒரு அசர்த்தியமான டிசிஷன் அப்படிங்கறது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமைச்சது. அண்ட் எனக்குன்னு ஒரு விசிபிலிட்டி அப்படிங்கறது அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதையும் கொடுத்தது.
0: சோ சில நேரத்துல வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்க தயங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து வேற மாதிரியான ஒரு டர்னிங் பாயிண்டா போயிடும் இல்லையா?
4: ஆப்வியஸ்லி ஆப்வியஸ்லி நல்லா சொல்லுவாங்க, நிமிர்ந்த நெல் துணிந்த செல், வாழ்க்கை அப்படிங்கறது உனக்கான ஒரு வாழ்க்கையாகத்தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. பல்வேறு இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்ல கூட நம்ம துணிச்சலா முடிவெடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கையை திருப்பு முனியாக அமையும். என்னுடைய வாழ்க்கையில நம்ம துணிவா எந்த ஒரு இடமா இருந்தாலும் என்ன, நம்ம நிச்சயம் ப்ரூவ் பண்ண முடியும் நம்ம ஒர்க்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் துணிச்சலா எடுத்தேன்.
0: சந்திரசேகர் சார் வந்து துணிச்சலா நான் எடுத்த ஒரு முடிவு தான் வந்து என்னோட லைஃப்ல வந்து டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நீங்க என்ன சொல்ல போறீங்க தோழர்களே, கால் பண்ணுங்க 2271760 and 2275250.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேரம் 12:19, 30 நொடிகள். நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 அளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதியன்று நண்பகல் 12:00 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் FM பண்பலை அலைவரிசை 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் கேட்க தவறாதீர்கள்.
4: உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்கு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்
1: மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. பேசுங்க தோழா, தான் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ரெயின்போ புதுவை 102.8. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வந்து உங்க லைஃப்ல அமைஞ்ச டர்னிங் பாயிண்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க வாழ்க்கையோட திருப்பு முனை என்ன அப்படின்ட்டு தான் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில வரக்கூடிய தோழர், ஹலோ.
4: ஹலோ,
3: வணக்கம்.

0: வணக்கம்.
1: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
0: நான் பாண்டிச்சேரி மங்களத்துல இருந்து அலெக்ஸ் பேசுறேன்.
1: அலெக்ஸ், என்ன அலெக்ஸ் ரொம்ப அமைதியா பேசுறீங்க, இதுதான் முதல் தடவையா நீங்க கால் பண்றது?
0: ஆமாங்க, நான் எப்பவுமே அமைதிங்க.
1: நீங்க ரொம்ப இப்பதான் தெரியுது நீங்க எவ்வளவு அமைதின்னு, இப்பதான் எனக்கு தெரியுது அலெக்ஸ். ஓகே, சொல்லுங்க, உங்க லைஃப்ல வந்து எந்த விஷயம் வந்து டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: என்னோட லைஃப்ல என் வைஃப் தாங்க. என் வைஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட தொழில் எல்லாம் நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு.
1: ஓகே, சோ அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு?
0: அதுக்கு முன்னாடி வந்து சும்மா தான் இருந்தேன்.
1: சரி,
0: சும்மா கிடைக்கிற வேலை செஞ்சுட்டு அப்படியே இருந்தேன். அவங்க வந்தாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சது.
1: ஏதாவது ஒரு வேலை செய்யணும், நம்ம வைஃப் எப்படியாவது நம்ம சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படிங்கற மாதிரியான ஒரு பொறுப்பு வந்துடுச்சு இல்லையா?
0: ஆமா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டோகிராபி ஒண்ணு ஆரம்பிச்சேன்.
1: சரி,
0: அது அப்படியே இப்போ நல்லா போயிட்டு இருக்காரு, ஒரு பிரச்சனை இல்ல.
1: உங்க லைஃபோட டர்னிங் பாயிண்ட்னா உங்க வைஃப் தான் அப்படினு சொல்றீங்க?
0: ஆமா.
1: உங்க வைஃப் இதே மாதிரி சொல்வாங்களா?
0: ஆ, சொல்வாங்க.
1: சொல்வாங்க.
0: ஆமா, ஃபோன் பண்ண சொல்லுங்களா?
1: முன்னாடியே சொல்லி வச்சிட்டீங்களா?
0: இல்ல இல்ல, அவங்கள ஃபோன் பண்ண சொல்லவா?
1: இல்ல, இருக்கு, பேசுறது தோழர்கள், நம்ம தோழர்கள் மட்டும் தான் பேசணும் இல்லையா?
0: ஓகே ஓகே.
1: சோ அதனால வந்துட்டு நீங்க சொல்றதே போதுமானது தான்.
0: ம், ஓகே ஓகே.
1: ஓகே சார், சூப்பர் சார், தேங்க் யூ.
0: Thank you
1: so much for calling. பாருங்க, உங்களோட லைஃப்ல வந்துட்டு அவருடைய வைஃப் வந்ததுதான் வந்துட்டு லைஃப் வைஃப் எவ்வளவு ரைமிங்கா வருது இல்லையா? சோ அவருடைய லைஃப்ல வந்து அவருடைய வைஃப் வந்ததுதான் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா என்னுடைய லைஃப்ல அமைஞ்சது. சோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு பொறுப்பு வந்து நான் ரொம்ப வந்து குடும்பத்தை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேன், அதுக்காக நிறைய வேலைகள் எல்லாம் செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ தோழர்களை, நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்க வாழ்க்கையோட திருப்பு முனை அமைஞ்சது எது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஷோல பேசுங்க, தோழால நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சோ கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2275250.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: 12:04 அமைஞ்சது எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில வரக்கூடிய தோழர், ஹலோ.
3: ஹலோ, வணக்கம். கும்பகோணம், கணபதி நகர், மனோகரன் பேசுறேன்.
2: ஓகே மனோகரன் சார், சொல்லுங்க, உங்க லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது எது?
3: டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது வந்து, நான் வந்து பார்வை மாற்றுத்திறனாளி, பார்வை கிடையாது.
2: சரி,
3: அதனால வீட்டுல உள்ளவங்க வந்து எங்க அப்பா எல்லாம் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தாரா, அதிகமா வெளியில போக வேண்டாம், இன்னொரு பிள்ளையான்னு கேட்டு ஏதாவது சொல்லுவாங்க, வேண்டாம்ப்பா நீ போவாதப்பா, அங்க போவாத, இங்க போவாத, அப்ப உனக்கு எல்லாமே வீட்டுக்கே கொண்டு வர, எல்லாமே உனக்கு எல்லாமே இங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியிலே போக விட மாட்டாங்க. பாதுகாப்பா இருக்க வச்சாங்க. ஆனா நான், எனக்கு வந்து என்னன்னாக்க, வானொலிக்கெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே நான் எல்லா வானொலி வெளிநாட்டு வானொலியெல்லாம் கேட்டு கேட்டு பழகினதுனால எல்லார் பேரும் ரேடியோல வரும்போது நம்ம பேரும் ஏன் வரமாட்டேங்குது, நம்மளும் எழுதணும் அப்படின்னு நான் பிரதி எல்லாம் எழுதி எல்லா வானொலிக்குமே அனுப்புவேன்.
2: சரி,
3: அப்படி எழுதி அனுப்புறப்ப காரைக்கால் வானொலியில என்னோட பிரதி 5-6 பாட்டு அங்க ஒளிபரப்புனாங்க. அதை வந்து என் நண்பர் ஒருத்தர் கேட்டுட்டு, ஞானி சரவணன்னு கும்போணத்துல இருக்காரு, அவருதான் வந்து என்ன வந்து, உனக்கு நிறைய திறமை இருக்கு, நல்லா எழுதியிருக்க, கவித்துவமா அந்த இடையில பாட்டுக்கு நல்லா கவித்துவமா எழுதி அனுப்பியிருக்க, நல்லா அருமையா இருக்கு, நீ வந்து நீ இங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா உன் திறமை வெளிவராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வானொலி எங்கெங்க வருதோ அங்கெல்லாம் என்ன அழைச்சிட்டு போவாரு. அழைச்சிட்டு போய் நல்லா வரையெல்லாம் காமிச்சு விட்டாரு, நல்லா இது பண்ணாரு. அதுக்கு பிறகு வந்து அவரு கொஞ்ச நாள் என்னோட காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் லெட்டர் எழுத ஆரம்பிச்சேன். எல்லாம் எங்க வீட்டுல உள்ளவங்க பொண்ணுங்க, அதே மாதிரியே தம்பி வயசு, என் தங்கச்சிங்க எல்லாருமே எழுதி கொடுப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் சொல்லி எழுதி கொடுத்து எல்லா வானொலிக்குமே இது பண்ணி, இப்ப பாத்தீங்கன்னாக்க எல்லா ஊர்லயுமே எந்தெந்த ஊர்ல வானொலி இருக்கா, அந்தந்த ஊர்ல அத்தனை பேர், நிறைய நண்பர்கள் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து நான் வானொலி கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால புதுச்சேரி வானொலிக்கு அவ்வளவு கடிதம் நான் எழுதியிருக்கேன். அங்க உள்ள அறிவிப்பாளர்கள் எல்லாருமே எனக்கு நல்லா பழக்கம், எல்லா பல அந்த அந்த

தோழர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து பேசினாங்க. நன்றியை சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு உங்களுக்காக ஜீன்ஸ் படத்துல இருந்து பாட்டு வருது, கேக்கலாம்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். தாவேக அமைச்சரவையில் பங்கேற்கும் 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். புதிய அமைச்சரவையில் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கடரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணம் இல்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். பின்னர் உரையாற்றிய திரு ஜோசப் விஜய் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமது தலைமையிலான அரசு

0: முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்தார்.
1: இது உங்களுடைய ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதை பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னில இருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம அரசுல நல்லா இருப்போம்.
0: தமது கட்சி ஆட்சி அமைக்க உதவிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய அரசு பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் பேரவைக் கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கருப்பையா சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்புக்கு பின் தாவேகா தலைமையிலான புதிய அரசிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. வரும் 13-ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அரசு மேற்கொள்ளும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், புதிதாக மாநிலங்களில் பொறுப்பேற்றுள்ள பிஜேபி தலைமையிலான அரசுகள் சிறப்பான அரசு நிர்வாகத்தையும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்குவங்கத்தில் பிஜேபி 10 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும் தற்போது கட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்ததால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 3வது முறையாக பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் கடந்த தேர்தலை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுள்ளது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழும் கலை பயிற்சி மையத்தின் 45வது ஆண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சர்வதேச பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ் மொழியுடன் இதர மாநில மொழிகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் இந்த முகாம்களில் வேற்று மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளவும் சொற்களை அமைக்கவும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இந்திய சைகை மொழியையும் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தார். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கிடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 123 போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அரசு துறைகள், சமுதாய அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மத ரீதியான மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்களை பொதுவெளியில் வைப்பதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக

0: மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களில் இதுபோன்ற விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விளம்பரங்களை அகற்றாத தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகாலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்கள் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள திரு ஞானேஷ்குமார் இன்று காலை திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி மொஹமதன் அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.
2: இங்குள்ள பெண்கள் உன் மீது மிகவும் இழிவான வகையில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். என்ன குற்றம் சாட்டினார்கள் டாக்டர்? நான் வெளியே பள்ளிக்கூடம் போய் வரும் நேரத்தில் யாரையானும் சந்திக்கிறேன்னு என் மீது அடாப்பழி சுமத்துகிறார்களா? கடவுளே, நான் ஏன் இங்கே வந்தேன்? நான் இங்கு உள்ளவர்களை அடிமனசிலிருந்து வெறுக்கிறேன். இவர்கள் விரசமாக பேசும்போதெல்லாம் கூசி போகிறேன். இவர்களுடைய பேச்சும் செய்கைகளும் கேலிகளும் சாடைகளும் நான் அடியோடு வெறுக்கிறேன். உங்களிடம் என்ன பழி சுமத்தினார்கள் டாக்டர்? நான் கருவிற்றிருக்கிறேன் என்று சொன்னார்களா? எனக்கு நோய் இருக்கிறது என்று சொன்னார்களா? அவர்கள் உங்களிடம் என்ன பழி சுமத்தி என் மீது உங்களை சந்தேகப்பட செய்திருக்கிறார்கள்? நெஞ்சத்து குருதிக்களத்திலிருந்து செந்தீ மலர்கள் போல் அவளுடைய கேள்விகள் டாக்டரின் செவிகளில் வந்து படுகின்றன. அவள் தன் அன்பான கை கொண்டு மேனி துடிக்க நிற்கும் அவள் கையை அழுந்து பிடிக்கிறாள். ஷ், ஒன்றுமில்லை. நான் நம்பலை, லோகாவும் நம்பலை. ஐ எம் சாரி மை டியர். இதை மறந்துடு. நீ இங்கே இருக்க வேண்டியவள் அல்ல. உன்னை வேற தகுதியான இடத்துக்கு நான் அனுப்ப சொல்கிறேன். ஒரு அப்பாவினா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், கேட்கலாம்னு நினைக்கிறாங்களா? தன் நடத்தை மீது அவர்கள்

சந்தேகம் கொண்டார்கள் என்ற செய்தி உறுதியான பிறகு அவளுக்கு அடக்க இயலாமல் கண்ணீர் பெருகுகிறது. நோ மை சைல்ட், நோ நோ நோ, அழக்கூடாது, கமான், லெட் அஸ் ஷேர் என்று நீர்ப்பானையின் மீது கவிழ்த்திருந்த டம்ளரை எடுத்து பாதி பழச்சாரை அதில் ஊற்றுகிறாள். இந்தா, நீ பாதி, நான் பாதி குடிக்கலாம். எனக்கு வேண்டாம் டாக்டர், நான் சொன்னா கேட்கணும். இவ்வளவு மென்மையான தோலை வச்சுட்டு இந்த உலகில் எப்படி பிழைக்கிறது? அப்போது வெளிக்கதவு மெல்ல ஓசைப்படுகிறது. எஸ் எஸ், வா லோகா. லோகாதான். அவள் எதுவுமே கேட்கும் முன்பு டாக்டர் மித்ரா ஆங்கிலத்தில் சரமாரியாக பேசுகிறாள், கடுமையாக கோபிக்கிறாள். நான் ஒன்று சொல்கிறேன் லோகா, இங்கே இருக்கும் சில கேர்ள்ஸ் ஆர் ராட்டன். நீ அதுங்களை தனியே பிரித்து வச்சாலும் கஷ்டம், சேர்த்தாலும் இப்படித்தான். தானே விழுந்து அடிபட்டுக்கிட்டா குழந்தைக்கு ரொம்ப நோவில்லை, ஆனால் அரிவாளை எடுத்து வெட்டிட்டு நீ என்ன வைத்தியம் பண்ணாலும் மனசில் அந்த வடு பயங்கரமாய் விழுந்துடும். யாரானும் என்கம்ஃபரன்ஸ் இல்லாதவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாப்பில் இருந்தா இவளை பிரித்து விட்டுடு என்று கூறிவிட்டு விடை பெற்று கொள்ளாமலேயே படி இறங்கி போகிறாள். சில வினாடிகள் கொல்லென்று அமைதித்திரை தொங்குகிறது. கண்ணீர் கரைப்படிந்த முகத்தை நிமிர்த்தி மைத்ரேயி லோகாவை நேருக்கு நேராக பார்க்கிறாள். அடிப்பட்ட புலியின் சீற்றம் அவளுடைய விழிகளில் ஒளிர்கிறது. நடந்ததை மறந்துடு, முகத்தை போய் நல்லா கழுவிக்கோ. இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் தவிக்க முடியாது, நீ போகலாம். லோகா ஒரு கன நெகிழ்ச்சியை உலுக்கி உதறி தள்ளிவிடுகிறாள். படி இறங்கி வரும்போது மைத்ரேயிக்கு தலை சுற்றுவது போல் இருக்கிறது. என்ன பழியை சுமத்த டாக்டர் மித்ராவை அழைத்து பரிசீலனை செய்ய முயன்றார்கள்? அவள் கள்ள தொடர்பு கொண்டு சூல் ஊற்றியிருக்கிறாள் என்று கூறியிருப்பார்களோ? அதற்கான என்ன அறிகுறிகளை அவர்கள் அவளிடம் கண்டார்கள்? அவள் சில நாட்களில் பகாசுர பசியோடு புழுக்கட்டிய மாவின் கூழை கூட விழுங்குகிறாளே. சொல்லப்போனால் அந்த கூழைத்தான் அவர்கள் மிகுதியாக அவள் பங்குக்கு வைக்கிறார்கள். அவள் ஒரு நாள் கூட வாந்தி எடுக்கவில்லை, தூங்கி வழியவில்லை. உலகத்து சுவடுகள் ஒட்டியிராத மனசு, பேதமை மிகுந்த தாய் எதையெல்லாமோ நினைத்து வேதனைப்படுகிறது. டாக்டர் மித்ரா கடுமையாக ஆங்கிலத்தில் பேசிய போது ஒரு சொல் அவளுக்கு புரியாததாக ஒலித்தது. அதன் பொருள் நன்றாக அவளுக்கு புரியவில்லை, எனினும் பால் உணர்வு சம்பந்தப்பட்ட சொல் அது என்று மட்டும் புரிந்து கொள்கிறாள். பால் உணர்வின் விகாரங்களில் சிக்கி வெளியே கள்ளக்காதலனை தேடிச் செல்கிறாள் என்று கூறியிருப்பார்களோ? அதை டாக்டரை பக்குவமாக விசாரிக்க செய்த பின்பு தண்டனை கொடுக்கலாம் என்று லோகா நினைத்திருப்பாரோ? லோகா நினைத்திருப்பாளோ? அவளை பார்த்தால் பிறர் அப்படி நினைக்கும்படியாகவா இருக்கிறாள்? எனினும் அவள் கேள்விப்பட்ட அந்த சொல்லுக்கு பொருளை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவளை குடைகிறது. அகராதியை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அகராதி அவளிடம் இல்லை. சேவாநிலையப் பள்ளியின் மாணவர் விடுதியில் இருக்கும் அவளுடைய வகுப்பு தோழி வத்சலாவிடம் கேட்க வேண்டும். வத்சலாவுக்கு உடல்நிலை சரியாக இல்லாததால் அன்று வகுப்புக்கு வந்திருக்கவில்லை. அதுவும் நன்மையாகப் போகிறது. பகலுணவு முடிந்ததும் மைத்ரேயி விடுதி அறைக்கு சென்று வயிற்று கடுப்பினால் படுத்திருக்கும் வத்சலாவை நலம் விசாரிக்கிறாள். பிறகு புத்தக அலமாரியிலிருந்து அகராதியை எடுத்து பரபரப்பாக புரட்டுகிறாள். இஜிஎஸ் ஹோமோசெக்ஷுவல். பார்த்த கண்கள் பார்த்தபடியே நிலைக்க தலைக்கு மேல் கூரை விழுந்து நொறுங்கிவிட்டார் போல் தோன்றுகின்றது. கன்னங்களில் முழு பலத்துடன் அறை விட்டார் போல் செவிகளில் ஹொய் என்ற ரீங்காரம் கேட்கிறது. இப்படியும் ஒரு கோளாறு, ஒரு பதம் இருக்கிறதென்றே அருந்திராத அவளுக்கு நஞ்சத்து ஈரம் திடீரென்று உலர்ந்து அனல் புகை நிறைகிறது. என்னப்பா, என்ன வார்த்தை பார்க்குற? ஏம்மா, என்னமோ மாதிரி ஏன்பா கண்ணில் தண்ணி வருது? தரையில் அப்படியே உட்கார்ந்த மைத்ரேயி கண்ணீரை விழுங்கி கொள்ள முயல்கிறாள். எனக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கா வத்சலா? வத்சலா உடனே பானையிலிருந்து நீர் மொண்டு கொண்டு வருகிறாள். மடக் மடக் என்று அந்த நீர் முழுவதையும் குடித்த பின்னரும் அந்த வேதனைத்தை குளிரவில்லை. மற்றவர்கள் எல்லாரும் கூடி கூடி அவளை பற்றி பூடகமாக பேசினாலோ சிரித்தாலோ அவள் இத்தனை நாட்களாக பொருட்படுத்தியதில்லை. அவர்களை தன்னால் வெறுத்து ஒதுக்க முடியும் என்று அலட்சியமாக இருந்திருக்கிறாள். ஆனால்
அவளுக்கு உரியதாக இந்த இழிவான பதத்தை அவர்கள் சூட்டியிருப்பதை நினைத்த மாத்திரத்தில் தானே ஆவியாகி போய்விடக்கூடாது.

0: அதா என்று ஏங்குகிறாள். பள்ளியிலிருந்து திரும்பி வழக்கம்போல் ஏங்கினாலும் மனசு அந்த ஒரே சொல்லின் ஆணி முனையில் தைத்து கொண்டு குருதி வழிய துன்புறுகிறது. விடுபட இயலாமல் வேதனை உறுகிறது. படிக்க அமர்ந்தால் பொருந்தவில்லை. இரவு சிறிது கண்ணயரும் முன்னே இடையே தன்னை யாரோ நெருக்கி பிடித்து முத்தமிட வருவது போலவும் கழுத்தை நெரிப்பது போலும் பயங்கர கனவு கண்டு திடுக்கிட்டு விழிக்கிறாள். செக்ஸ் என்றாலே என்னவென்று தெரியாத அவளுக்கா? அவளுக்கா? இரண்டு சனிக்கிழமைகளாக ஞானம்மா இல்லத்துக்கு வரவில்லை. அன்று அவள் வருவாள் என்பதை கூறும்போது மைத்ரேயி குன்றிப்போகிறாள். ஒரு கால் அவளுக்கும் அவளை பற்றிய விவரங்களை அறிவித்திருப்பார்களோ? ஞானம்மா அவளிடம் அன்பு கொண்டு பழகுவதனாலும் இந்த பெண்கள் பொறாமையினால் புழுங்கவில்லையா? ஒரு கால் ஞானம்மா அவளிடம் அனுதாபம் கொள்வதன் காரணமே அந்த விடுதிக்கு அவள் பொருந்தாதவள் என்பதனால்தானோ? ஒரு தொழுநோய் விடுதியிலோ காசநோய் விடுதியிலோ அவள் இணைந்திருந்தால் கூட நோய்க்கிருமிகள் உடலை மட்டுமே உண்ணக்கூடும். இந்த பெண்கள் எல்லாரும் அதைவிட கடுமையான மனநோய்க்கு ஆளானவர்கள். அவர்கள் அவளுடைய படிப்பார்வத்தையும் வாழ்வில் அவள் வைத்த நம்பிக்கையையும் கூட தகர்க்கக்கூடிய குழப்பத்தை தோற்றுவித்திருக்கிறார்கள். டாக்டர் மித்ரா கூறியது போல் நடக்குமா?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கர்நாடகா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்று காலை பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்றார். மேலும் வாழும் கலை அமைப்பின் சர்வதேச மையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான கோயிலையும் திறந்து வைத்தார். இன்று பிற்பகல் ஹைதராபாத் செல்லும் அவர் சுமார் 9400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி அவற்றை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மேற்குவங்கம், அசாம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்று இருப்பது தனது அரசு செயல்படுத்திய தேசிய கொள்கைக்கு பொதுமக்களின் ஆதரவுக்கு சான்றாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பாஜக தொண்டர்களிடையே உரையாற்றிய பிரதமர் தேர்தல் முடிவுகள் தேசத்தின் மனநிலையை பிரதிபலிக்கின்றன என்று கூறினார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாடு அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு இலங்கை அதிபர் திரு அனுர குமார திசநாயக்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கையும் தமிழகமும் வரலாறு, கலாச்சாரம், தொழில் முயற்சி மற்றும் பல தலைமுறைகளாக நீடித்த மக்களுக்கிடையேயான உறவுகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன என்று சமூக ஊடக பதிவில் இலங்கை அதிபர் தெரிவித்துள்ளார். வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி காரி எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி நேயர்கள் முன்னிலையில் புதுச்சேரி கோரிமேடு ஆகாஷ்வாணி நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை திருத்த செந்தில்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சி இம்மாதம் 15ஆம் தேதி நண்பகல் 12-2 மணிக்கு முதன்மை அலைவரிசையிலும் FM பண்பலை அலைவரிசையிலும் ஒளிபரப்பாகும். இத்துடன் இந்த

ஃபேன்ஸ் டைம் இப்போ 1:30 ஆகுது. சைஃபம் ரெயின்போ புதுவை 102.8 இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியில நான் உங்க ஆனந்தி. சோ வீக்கெண்ட் ஸ்பெஷல் மகளிர் உங்க சாய்ஸ் தான். இந்த ஷோல மகளிர் எல்லாம் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம். சோ கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2275250. சோ வெளியூர்ல இருந்து கால் பண்றவங்க 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 1:10:40 ஆகுத. சோ மகளிர் உங்கள் சாய்ஸ்ல வரக்கூடிய முதல் மகளிர், ஹலோ.
2: வணக்கம் தோழி, நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கேன் தோழி. சொல்லுங்க தோழி, உங்க பேர் என்ன?
2: என் பேர் பர்வின், திருவண்ணாமலை.
1: ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க தோழி?
2: நாங்களும் நல்லா இருக்கிறோம்.
1: ஓகே, நலமா இருக்கீங்களா? சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து ராசமகன் படத்துல இருந்து அஞ்சு கட்டம் காந்தி பட்ட அந்த பாட்டு.
1: ஓகே ஓகே, கேக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு.
2: Thank
1: you so much for calling. And மகளிர் எல்லாருமே வந்து இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம். சோ கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2275250.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு மணி 16 நிமிடம் 10 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மகளிர் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய மகளிர், ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள். சரிங்களா? ஓகே, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: மன்னன் பட்டம்ல இருந்து அம்மாவை அழைக்க அந்த பாட்டு, உயிரிழந்த ஒரு பாட்டு வருங்க மேம், அது கொடுங்க. அவரு காலையில அந்த பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு மேம், அதுக்கு வாழ்த்துக்கள் மேம் எல்லாருக்கும்.
0: ஓகே, நன்றிமா. அதாவது வந்து அம்மா அன்னையர் தினம் அப்படின்றதுனால இந்த ஸ்பெஷலா இந்த பாட்டு வந்து கேட்டிருக்கீங்க நீங்க.
1: ஆமாங்க மேம்.
0: ஓகேமா, நன்றி கால் பண்ணதுக்கு. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 1 2275250.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நிகழ்ச்சியில வரக்கூடிய மகளிர், ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கேன். என்ன ஒரு மகிழ்ச்சியா பேசுறீங்க சொல்லுங்க கலைவாணி, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கு மேம். அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் மேம்.
1: ரொம்ப நன்றி. சோ உங்களுக்கும் வந்து அன்னையர் தின வாழ்த்துக்கள், சரிங்களா?
2: என்ன
1: பாடல் வேணும் உங்களுக்கு?
2: படம் வந்து பிச்சைக்காரன், பாட்டு வந்து 100 சாமிகள் இருந்தாலும் அம்மாவை உன்னை போல் ஆகிடும் அந்த சாங் மேம்.
1: அப்படியே அடுத்த லைனும் பாடிட வேண்டியதுதானே, நீங்க பாட சொன்னி உங்களையும் கேட்டுடலாமே.
2: ஒரு லைன் பாடிட்டேன் மேம், போதும் மேம்.
1: அதுவே போதுமா? ஓகே, பாட்டு கேட்கலாமா?
2: Thank you,
1: thank you so much for calling. And மகளிர் எல்லாருமே இந்த ஷோல கால் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோ கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2275250. சோ வெளியூர்ல இருந்து கால் பண்றவங்க 0413 சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: 56 நிமிடமாகுது. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த மகளிர், ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்மா, நான் சேதராபட்டில இருந்து பேசுறேன்.
0: சேதராபட்டில இருந்து யார் பேசுறீங்க?
1: தமிழ்ச்செல்வி பேசுறேம்மா.
0: பேர் தனியா தான் சொல்லுவீங்களா?
1: அப்படி இல்ல, விஜய் பாட்டே சிந்திச்சீங்கன்னே இருந்தனா அதுல மறந்துட்டே
0: இருந்தீங்களா? சரி, ஓகே, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பூதே உனக்காக படத்துல இருந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடும்
0: அந்த பாட்டு வேணுமா உங்களுக்கு?
1: ஆனந்தமா பாடுறேன்.
0: ஆனந்தமா நீங்களே பாடுறீங்களா? என்ன ஒரு சிரிப்பு, அதான் ஆனந்தமா இருக்கீங்க போல இருக்கு, அதான் ஒரே சிரிப்பா இருக்கு.
1: லைன் கேட்டுச்சுல அதனால.
0: சரி, ஓகே, பாட்டு கேட்கலாமா இல்ல நீங்க பாடுறீங்களா?
1: ஒரு
0: வயசு தான்
1: எனக்கு தெரியும், அதான் பாடிட்டேன்.
0: அப்படியே பாடிட்டீங்களா? இது எப்ப நடந்தது?
1: இப்பதான்.

0: நடக்குதா? சரி நடக்கட்டும்.
1: சரிங்க மேம்.
0: சரி பாட்டு கேக்கலாமா?
1: ஓகே,
0: தேங்க் யூ. ஸோ மகளிர் எல்லாம் இந்த ஷோல கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2275250.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. 1:33 ஆகுது. சோஃபம் ரெயின்போ புதுவை 102.8 மகளிர் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய மகளிர், ஹலோ. ஹலோ
4: ஹலோ,
3: வணக்கம். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஸ்ரீநிதி. எங்க இருந்து பேசுறீங்க ஸ்ரீநிதி? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? குட்டி ஸ்டோரி பாட்டு வேணுமா? எதனால இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நீங்க குட்டியா இருக்கிறதுனால உங்களுக்கு குட்டி ஸ்டோரி பாட்டு வேணுமா? என்ன பாட்டு வேணுமா உங்களுக்கு? சரி, கேக்கலாமா? ஓகே,
4: தேங்க்யூ.
3: பாருங்க, ஒரு குட்டியா ஒரு மகளிர் வந்து குட்டி ஸ்டோரி பாட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஷோல மகளிர் எல்லாரும் கால் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாட்டை நீங்க கேட்கலாம். சோ கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2275250.

0: நேரம் 1:39 21 நொடிகள். நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 அளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒலிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 MHz கேட்க தவறாதீர்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1.5 கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

நடிச்சிருக்காரு, உங்களுக்கு என்ன பாட வேணும்? பிடிச்ச பாட்டு கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த மகளிர் ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கல்பனா.
0: ஓகே, சொல்லுங்க கல்பனா, எப்படி இருக்கீங்க? இதுதான் முதல் முறையா கால் பண்ண

மகளிர் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஷோல மகளிர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2275250.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 1:55 நிமிடமாகுது. ஷோ நிகழ்ச்சியில வரக்கூடிய மகளிர், ஹலோ.
3: வணக்கம் மேம்.
2: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேங்க மேம்.
2: ஓகே, சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேங்க மேம். அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லா அன்னையர்களுக்கும்.
2: கண்டிப்பா உங்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அதாவது கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோமா, சோ டைம் போயிட்டே இருக்கு. அதனால என்ன பாட்டுன்றதுலயே நான் ரொம்ப கவனமா இருக்கேன்.
3: வாரியார் படத்துல இருந்து புல்லட்
2: சாங் வேணுமா?
3: சரிமா,
2: கேட்கலாமா?
3: கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ மேம்.
2: நன்றி நன்றி நன்றி. சோ வாரியார் படத்துல இருந்து அவங்க கிட்ட இந்த புல்லட் சாங் வருது, கேட்கலாம்.

102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடல்கள் ஒலிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி எஃப்எம் பிரைன் பூவின் காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு சகோ வெற்றி. நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் ஒலிக்க கேட்கலாம் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர் வாணி ஜெயராம்.

என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நான் அவனில்லை திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர்.

நேரம் 2:27:17. காலத்தை வென்று காணங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். MS விஸ்வநாதன் இசையில் உத்தரவின்றி உலேவா திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் SV பாலசுப்ரமணியம் மற்றும் P. சுஷிலா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி நேர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM பண்பலை அலைவரிசை 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்க தவறாதீர்கள்.

என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்க கேட்கலாம் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ராஜா திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுரமணியம் மற்றும் பி வசந்தா.

நீ என்னிடம் சொல்லு, இறந்தி வந்து நீ என்னிடம் சொல்லு, என்னை விட்டு வேறே யாரு உன்னை சொல்லுவா, என்னை விட்டு வேறே யாரு உன்னை சொல்லுவா.

எண்ணம் எங்கும் பறந்து போகாது.

நம் கொஞ்சம் நேரம் மாறாது.

Thank you.

0: கருவேப்பிலைய நல்லா உலர்த்தி அதோட மிளகு உப்பு சீரகம் சுக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சு சாதத்துல கலந்து சாப்பிட்டு வந்தா மந்தபேதி மலக்கட்டு பிரச்சனை தீரும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம். தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

நேரம் 2:42. என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் கேட்கவிருப்பது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா.

நிகழ்ச்சியில் பாடல் ஒழிக்க கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஏ எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர் கே ஜே யேசுதாஸ்.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் ஒலிக்க கேட்கலாம். வேதா இசையில் அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா. எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள். நேயர்கள் அனைவருக்கும் வெரி குட் இவினிங் டு ஆல் அண்ட் வெல்கம் வித் வணக்கம். இது உங்கள் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே வெற்றி. இந்த நிகழ்ச்சியில் நான் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸும் பேச போகிறாங்க. எஸ், பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட போகிறாங்க. என்னென்ன திறமைகள் அப்படின்னா, கவிதை சொல்ல தெரியும், கதை சொல்ல தெரியும், விருதுகளை சொல்ல தெரியும், ஸோ ஜோக் சொல்ல தெரியும், ஸோ இந்த மாதிரி அவங்களோட டேலண்ட் என்னென்னலாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போ இன் ரெயின்போ கிட்ஸ். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2272 7650 2275250 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரம் இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுவாங்களா இருந்தால் 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து வச்சு ஸோ நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் எஃப்எம் பிரைன் போல.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 ல நீங்க கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பேசுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு கிட்ஸ் ரயிலில் பேச காத்துட்டு இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுவது? ரியா. ரியா எங்கிருந்து கால் பண்றீங்க? வீட்ல இருந்து. சூப்பர். வீடு எங்க இருக்க?
1: உள்ள.
0: ஆஹா, சூப்பர், அற்புதம், அட்டகாசம். ஓகே, சூப்பர். ரியா என்ன பண்றீங்க நீங்க? புரியல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்களா? சூப்பர் சூப்பர். சோ இப்ப லீவ்ல வீட்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. என்ன, காலையில இருந்து கேம்ஸ் விளையாடுறது, படிக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இருக்கா? படிப்பீங்களா? சூப்பர். என்னெல்லாம் படிப்பீங்க? லீவ் டைம்ல படிக்கிறது அது செய்யும். என்னெல்லாம் படிப்பீங்க? மேக்ஸ். மேக்ஸ் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சூப்பர். ஓகே, சரி. என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?

0: புரியல. டென் டேபிள்ஸ் தெரியுமா? சூப்பர், சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், போய் போயா சொல்றேன். சூப்பரா கண்டுபிடிச்சாங்க. என்ன சொல்ல போறீங்க? சோலார் சிஸ்டம். சூப்பர், சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதான். மார்ஸ் சொன்னீங்களா? சொன்னீங்களா? பாத்தீங்களா, என் காதல விழவே இல்ல. நீங்க மார்ஸ் சொன்னது சூப்பர் சூப்பர் சூப்பரா சொன்னீங்க. ஏன் உங்களுக்கு சோலார் சிஸ்டம் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு பிடிக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ, கால் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசலாம், அவங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்டலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2271760227502050 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னு நம்மளும் சேர்த்து டயல் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டலாம், கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், விடுகதை சொல்லலாம், ஜாலியாக ஃபன் பண்ணி என் கூட பேசலாம். ஸோ பேசலாம் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நன்றி, வணக்கம்.
1: அந்த நன்றி வணக்கம் வந்து பாட்டு எண்டில் வந்தது. ஷோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இப்போ தான் ஷோவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. எஸ் எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டலாம். ஸோ என்ன மாதிரி திறமைகள் அப்படின்னா, கதை சொல்கிறது, கவிதை சொல்கிறது, பாட்டு பாடுறது, அவங்களுக்கு தெரிஞ்ச ஜோக் சொல்கிறது, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசுறது, இப்படின்னு அவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ அவங்க கிட்ட பேச நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்களும் பேசலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275250 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணுவாங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வச்சு நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கு இந்த நிமிஷம் ரெயின்போ கிட்ஸ். கிட்ஸ் மற்றும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் ரெயின்போ கிட்ஸ். அவங்களோட திறமைகள் பேசுறது, பாடுறது, கதை சொல்றது, கவிதை சொல்றது, விடுகதை சொல்றதுன்னு இந்த மாதிரி நிறைய திறமைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் இந்த ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275250 என்ற எண்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய வீட்டில் இருக்கிற கிட்ஸ் கிட்ட கொடுத்து ஸோ அவங்கள பேச சொல்லி நீங்களும் என்கரேஜ் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவில். ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து அழைக்கிறீங்க இல்லை தொலைபேசி மூலமா கால் பண்ணுறீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வச்சு என்ஜாய் பண்ணுங்க. இதை தவிர்த்து நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் திங்க் பண்ணி கால் பண்ணி கூட ஆன்சர் சொல்லுவோம். சரி, நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு விடுகதை மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன விடுகதை கேட்குறேன், ரொம்ப ஈஸியான விடுகதை. ஸோ அந்த விடுகதைக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கணும்னு நீங்கள் கால் பண்ணி பேசலாம் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில். ஸோ என்ன விடுகதை அப்படின்னா, கண்ணில்லாத என்னால் அழ முடியும், பார்க்க முடியாது, நான் யார். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான விடுகதை, ஓகேவா? ஸோ கிட்ஸுக்கான ரொம்ப ஈஸியான விடுகதை இது. ஸோ மீண்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கண் இல்லாத என்னால் அழ முடியும், பார்க்க முடியாது, நான் யார். ஸோ ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் இந்த விடுகதைக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசணும்னு நினைச்சாலும் பேசலாம், கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், விடுகதை சொல்லலாம், ஜோக் சொல்லலாம். ஸோ உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு அனுப்பிச்சோம் தான் ரெயின்போ கிட்ஸ். ஸோ ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275250 என்ற எண்களுக்கு.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

உங்களுடைய திறமைகளையும் வெளிக்காட்டலாம். ஸோ அதுக்கான ஷோ தான் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. என்ன மாதிரியான திறமைகள் அப்படின்னா, பாட்டு பாடுறது, கதை சொல்றது, கவிதை சொல்றது, விடுகதை சொல்றது, பேசுறது அப்படின்னு அவங்களுக்கான திறமைகளை வெட்டிக்காட்டுறது ஷோ தான் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கட்ஸ் நிகழ்ச்சியில். ஸோ பேரண்ட்ஸ், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275250 என்ற எண்களுக்கு கால் பண்ணி உங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச சொல்லி நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போவில். ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்தோ இல்லை மொபைல் ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணுங்களா, இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வச்சு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நிகழ்ச்சியில் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன், ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்கு ஒரு ஈஸியான விடுகதை கிட்ஸுக்காக கேட்டிருந்தேன். ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், என்ன விடுகதை அப்படின்னா, கண்ணில்லாத என்னால் அழ முடியும், பார்க்க முடியாது நான் யார். ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு பேசலாம் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில்.

0: போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிர் ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்க.

நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் மற்றும் எஃப்எம் ரெயின்போ அலைவரிசை 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 3:40 கிட்ஸ் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்க வீட்டில் பேசுற வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற கிட்ஸ் கலந்துகிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச கதை, கவிதை, விடுகதை, அவங்களுக்கு தெரிஞ்ச ஜோக்ஸ், ஸோ அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் பேச போகிறாங்க எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில். ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275250 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரம் இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுவாங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வச்சு நீங்களும் கேட்டேன் சொல்லலாம் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில்.

0: ஸோ நிகழ்ச்சியில் கிட்ஸுக்காக ஒரு விடுகதை கேட்டிருந்தேன், ரொம்ப ஈஸியான விடுகதை, மீண்டும் கேட்கிறேன், இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடும், நீங்கள் கால் பண்ணலாம். கண் இல்லாத என்னால் அழ முடியும், பார்க்க முடியாது நான் யார். ஸோ மீண்டும் விடுகதை உங்களுக்காக, கண் இல்லாத என்னால் அழ முடியும், பார்க்க முடியாது நான் யார். ஸோ இதற்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடும், நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760-2275250 என்ற எண்களுக்கு.
1: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: பம்டி பம்டி பக்கட்ட பம்டி பம்டி படலி பட்ட பம்

எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு ரெயின்போ கேட்ஸ். கிட்ஸ் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டலாம். ஸோ நிகழ்ச்சியில் பேசலாம், பாடலாம், கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், விடுகதை கேட்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில். ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275250 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து டைப் பண்ணக்குள்ள இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வச்சு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் கிட்ஸுக்காக ஒரு ஈஸியான விடுகதை கேட்டிருந்தேன். ஸோ அகைன் கேட்குறேன், நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, கண்ணில்லாத என்னால் அழ முடியும், பார்க்க முடியாது நான் யார். ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டும் பேசலாம் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
3: அம்மன் TRY TMT கம்பிகள்.

ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு காலர் கால் பண்ணி பேசியிருந்தாங்க, அவங்க எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுகள். நிகழ்ச்சி கேட்டிருந்த உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. ஸோ ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, ரொம்ப ஈஸியான விடுகதை, கண்ணில்லாத என்னால் அழ முடியும் பார்க்க முடியாது நான் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான விடை என்ன அப்படின்னா மேகம் அப்படின்றது தான் இதற்கான விடை. எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், எஸ் 4 மணியானாலே நம்ம எஃப்எம் ரெயின்போவில் கட் கேமரா ரோலிங் அப்படின்னு ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டலாம். எஸ், உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் கட் கேமரா ரோலிங் அடுத்த நிகழ்ச்சி. ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க. ஸோ டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2275250. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து டைப் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னு நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி கட் கேமரா ரோலிங்கில் உங்களுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதிய நூற்றி ரெண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உற்சாகமான ஒரு மாலை வணக்கம். நேர்கள் அனைவரையும் கட் கேமரா நிகழ்ச்சிக்கு வரவேற்க நாங்கள் தொழில்மல். நேர்கள் கேட்கிருப்பது அம்மன் டிஏரோ டிஎம்டி கம்பிகளின் கட் கேமரா ரோலிங்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: கட்கமல ரோலிங் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா
3: அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ போன ஷோ நான் பேசினேன், அடுத்த ஷோ நான் அவங்க கூட பேசுவேன், அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த பில்டப் எல்லாம் எதுக்கு நம்மளுக்கு?
1: இதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சு அவங்கிற மாதிரிதான் சொல்ல நம்ம
3: ரகசியமே வேணாம்.
1: ஓகேங்களா? இப்ப நம்ம கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு டைலாக் ஒன்று ப்ளே பண்ண போறோம். அந்த டைலாக் வந்து யார் யாரெல்லாம் ப்ளே பண்ணி யார் யாரெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்றது இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, 2275250. திருப்பி ரிப்பீட் பண்ற ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கங்க, 2271760, 2275250 என்ற இரண்டு நம்பர்ல நீங்க கால் பண்ணி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்க வந்து பதிவு செய்யலாம். வெளியூர் நேர்கள் மொபைல் மூலம் கால் பண்ணலாம் 0413 என்று குறிப்பிட்டு இருந்து கால் பண்ணுங்க. உங்களுக்கு டைலாக் வந்துருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கோ.
4: ஐயோ நீ வேற போமா, போய் தூங்கு. என்ன ஆஃப்டர் ஆல் பசிக்குது, குடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. அதனால என்ன, ஒரு நைட் சாப்பிடாம இருந்தா செத்துருவேனா? ஆனா என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது.
1: சோ நெஞ்சு மறப்பது இல்லை திரைப்படத்துல வந்து எஸ் ஏ சூர்யா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு.
3: பசியா?
1: இல்ல இல்ல, அதெல்லாம் லட்சம் முடிச்சு
3: இல்ல, எனக்கு அப்படி ஒண்ணும் தோணலையே. அதாவது தனக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு மாதிரி இதை நீங்க வெளிப்படுத்துறதா எனக்கு தோணுது.
1: ஆக்சுவலி இன்னைக்கு சண்டே, ஒரு வெயிட்டா இருக்கணும், வெயிட்டா இல்லாம இருந்தா அப்படிதான் தோணும் இருக்கும் நம்மளுக்கு. சோ அதனால வந்து ஒரு இந்த டைலாக் யாரெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் அப்புறம் வெயிட் பண்ணலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புது 98.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது எஃப்எம் ரெயின்போ 102.8 இன் கட் கேமரா ரோலிங். நான் உங்க ஆர்ஜே வெட்டி அண்ட் நாட் ஜே விமல்.
1: விமல் சோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நேர் யார் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேர் வந்திருக்காங்க, ஒதுக்கிட்டு குச்ச மாதிரி வந்துட்டாங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ மேடம், சொல்லுங்க.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: உங்களுக்கான
0: எனக்கு தெரியல மேடம், விமலோட டயலாக் மாதிரி தான் இருக்குது. அவர் செம பசியில வந்து இருக்கிறாரு பிள்ளைக்கு, அத வந்து டயலாக்கா வந்து இங்க பிளே பண்ணிட்டு இருக்கிறாரு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, பெர்ஃபார்ம் பண்ண ரெடி இருக்கு.
1: ஓகேங்களா, டயலாக் பிளே பண்ணட்டுமா? ஒரு நிமிஷம்.
2: ஓகே.
3: ஐயோ நீ வேற போமா, போய் தூங்கு. என்ன after all பசிக்குது, குடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. அதனால என்ன, ஒரு நைட் சாப்பிடாம இருந்தா செத்துருவேனா? ஆனா என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது.
1: ஸோ ஒரு சூப்பரான டைலாக் இது. இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதே நல்லா இருந்திருக்கும் அந்த மூவியில். ஸோ இந்த டைலாக் வந்து நீங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்கன்றத நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஸோ எஸ்ஜே சூர்யா மாதிரி நம்மளுடைய மேடம் வந்து பண்ண போறாங்க. ஓகேங்களா?
2: நான் நானா தான் பேச முடியும்.
1: சரி ஓகே, ஓகே.
0: உங்களுக்குள்ள இருந்து எஸ்ஜே சூர்யா வராறன்றதை நாங்க கேட்கறோம்.
1: பார்க்கல கேமரா தான் மேடமே பேச போறாங்க தெரிஞ்சுக்கிறோம் நாங்க.
2: அதனால என்ன, ஒரு ஆஃப்டர் ஆல் பசி, வயிறு கிள்ளுது, வயிற்று
1: ஒன்னு
0: வரும், ஐயோ நீ வேற போமா போ அப்படின்னு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான்

0: ஹைலைட்டே நீங்க அந்த
1: ஹைலைட்டோட
0: சொல்லணும்.
2: ஐயோ போமா போ, இது ரொம்ப முக்கியமா. என்ன ஒண்ணு, வயிறு பசிக்குது, வயிற்று முறுக்குது, வயிறு கிண்ணுது,
0: வயிறு வயிறு என்று மூன்று பேரும் சொல்லிவிட்டீர்கள். அதனால நீங்க அவுட்.
2: அதனால ஒரு நாள் சாப்பிடலன்னா என்ன, உயிரா போயிட போகுது. ஆஃப்டர் ஆல் பசி தானே,
0: என்னால யாரும் கஷ்டப்பட கூடாது.
2: என்னால யாரும் கஷ்டப்பட கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்.
3: உங்களுக்காக பாருங்க, வெற்றி மிமிகிரி எல்லாம் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க.
0: இதெல்லாம் பண்றாரு பாருங்க.
2: थैंक यू.
0: வீடியோல பாக்க முடியல, கேளுங்க. थैंक यू, கால் பண்ணது ரெடி மேடம்.
3: थैंक यू, थैंक यू
2: சார், வைப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார்.
0: சோ நெகஷில நீங்களும் பேசலாம், உங்களுடைய 퍼ஃபார்மன்ஸை வெளிக்காட்டலாம். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760227520 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர் நேரோல மொபைல் போன் வந்து ட்ரை பண்ணுங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னா நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி கட் கேமரா ரோலிங்ல உங்களுடைய 퍼ஃபார்மன்ஸை நீங்க கொடுக்கலாம். எஸ்
3: உங்களுக்கான சூப்பரான சாங் வந்து கிடைச்சப்படுங்க.
4: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அம்மன் TRY TMT கம்பிகளின் கட் கேமரா ரோலிங்.
5: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
6: அம்மன் TRY TMT கம்பிகள்.
7: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸோ விமல் ஏதோ சொல்ல வந்தாரு, நான் குறுக்கல.
4: நிகழ்ச்சியில் உங்களுக்கான ஒரு ஐடியா வந்து, அதாவது ஒரு ஆடியோ பிளே பண்ண போறோம், அந்த ஆடியோ கேட்டு திருப்பி நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன்.
7: ஏன் பசி போயிடுச்சா?
4: போயிடுச்சு
7: இல்லையே, இருந்தாலும் நான் எதிர்பார்த்தேன் இன்னும் ஒரு 2-3 தடையாவது பசி வெளிப்படுத்துவீங்கன்னு நினைச்சேன். ஸோ நடுவில் ஏதாவது சாப்பிட்டு வந்துட்டீங்களா என்னன்னு தெரியல.
4: கண்டிப்பா போயிட்டு
7: ஏன்னா வந்த உடனே பசி டைலாக் போட்டீங்க, ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டீங்க, அடுத்தது வேற டைலாக்ன்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னா பசி போயிட்டு தான் அர்த்தம்.
4: கண்டிப்பா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணிடுவோம், லிசனர்ஸ் கண்டிப்பா அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு.
8: ஐயோ நீ வேற போமா, போய் தூங்கு. என்ன ஆஃப்டர் ஆல் பசிக்குது, குடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது, அதனால என்ன ஒரு நைட் சாப்பிடாம இருந்தா செத்துருவேனா? ஆனா என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது.
4: சோ டயலாக் உங்களுக்கு பே பண்ணியாச்சு, அடுத்த நிகழ்ச்சியில ஒரு நேரம் அடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யாரும் பேசுறீங்க?
9: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம்
7: கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சூப்பர் சந்திரசேகர் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க?
9: வணக்கம் வணக்கம், நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம். சண்டே எப்படி போயிட்டு இருக்கு சாருக்கு?
9: ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழிச்சு வர பேசுறோம்.
7: சாப்பிட்டீங்களா?
9: நீங்க
7: விமல் அவருக்கு வரவே இல்ல, பசி வரலன்றீங்களா இல்ல டயலாக் வரலன்றீங்களா?
4: சோ டயலாக் ப்ளே பண்ற ஒரு வாட்டி கேட்டுங்க சரிங்களா?
7: கேட்டதுக்கு அப்புறம் பசி தாங்க.
8: ஐயோ நீ வேற போமா, போய் தூங்கு. என்ன ஆஃப்டர் ஆல் பசிக்குது, குடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது, அதனால என்ன ஒரு நைட் சாப்பிடாம இருந்தா செத்துருவேனா? ஆனா என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது.
7: ஓகேங்களா? சோ நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுல நாங்க கஷ்டமே படக்கூடாது, அந்த மாதிரி பெர்ஃபார்ம் ஆர்பி
4: சௌத்ரி அது வேற பெர்ஃபார்மன்ஸ்.
7: ஓகே ஓகே சார்,
4: வாய்ஸ் வருது போல ஆர்பி சௌத்ரி
7: அப்படி. ஓகே ரெடியா சார்,
4: சொல்லுங்க.
9: ஓகே, அது பெரிய டயலாக் போச்சு, எனக்கு தெரிஞ்ச நம்பர் நான் பேசுறேன்.
4: ம்,
9: ஓ போய் தூங்கு. என்ன பசிக்குதா? அஸ்ரால் வயிறு பசிக்குது, குடல் எரியுது, ஓ போய் தூங்கு.
4: அவ்வளவுதான், தூங்கிரும்.
7: ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு
4: போமா போ அப்படின்னு வரும்.
7: ஐயோ நீ வேற போமா போ.

0: போய் தூங்கு, என்ன ஆஃப்டர் ஆல் பசிக்குது அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி தான் அந்த டைலாக் வரும். நீங்க பசிக்குது பசிக்குது மட்டும் சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்சு விமல் கூட சேர்ந்து உங்களுக்கு பசிக்குது. ஒருவேளை இந்த டைலாக் போறதுனாலே பசி வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு விமல். ஓகே, சோ அதாவது பசி கேட்கும் போது தானா பசி வந்துடும் இல்லைங்களா?
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: சோ நம்ம ஒரு வாட்டி டைலாக் ப்ளே பண்ணி எடுத்து நல்லதுன்னு கேக்குற புது டைலாக்.
3: நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்ப, முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன்.
0: ஆக்சுவலா டயலாக் வந்து கம்மி தான், அந்த பிஜிஎம் தான் வந்து பயங்கரமா இருக்கும். சோ ஈஸியான டயலாக் எல்லாருமே பேசிடுவாங்க. பிஜிஎம் எப்படி நீங்க வாயில வாசிக்க போறீங்களா?
2: வாசிச்சுதான் ஆகணும். சோ நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. சார் பட் இருந்த வரைக்கும் இந்த டயலாக் வந்து ஒரு மாசான டயலாக். இந்த டயலாக் யார் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு அப்புறம் வெயிட் பண்ணலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதிய நூற்றிலிட்டி என்று உங்கள் மனதோடு.
0: சோ நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2 2 7 1 2 7 5 2 5 0 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர் நேரில் மொபைல் போன் வந்து டைப் பண்ணுவாங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னு நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி கட் கேமரா ரோலிங்ல உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுங்க. உங்களுக்காக ஒரு கேஜிஎஃப் எஃபெக்ட் டயலாக்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. நாங்கள் கேஜிஎஃப் எஃபெக்ட் டைலாக்லாம் கேஜிஎஃப் டைலாக்கே கொடுத்துட்டோம் ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ரெடியாக இருக்கும்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஸோ நாங்கள் தான் உங்களுக்காக வந்திருக்கோம். ஒரு சாங்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா பிளே பண்ணிட்டு இருக்கோம்.
1: நிகழ்ச்சியா யாரு?
0: நம்ம ரெண்டு பேர் தான்.
1: ஓகே, இல்ல நாங்க தான் வந்திருக்கிறோம். நீங்க ஏதோ புதுசா வேற யாராவது வந்திருக்காங்களா?
0: இல்ல நாம ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம்.
1: ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம். ஓகே, நாங்க மட்டும் வரல, காலரும் வந்திருக்காங்க.
0: காலர் வந்திருக்காங்க. காலர் பேசுறதுக்கு முன்ன டயலாக் ஒரு வாட்டி பிளே பண்ணிடுவோம்.
2: நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன், முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன்.
0: சோ டயலாக் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். நிகழ்ச்சி நேரம் யாரும் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரும் பேசுறீங்க மேடம்?
3: வாழப்படம் கலா பேசுறேன் சார்.
1: இருவரும் நலமா? நலமா, நீங்கள் நலமா?
3: நானும் நலமா சார்.
0: சண்டே எப்படி போயிட்டு இருக்கு?
3: நல்லா போயிட்டு
0: இருக்கு சார். ஓகே, டயலாக் கேட்டிங்களா?
3: கேட்டேன் சார், ஆனா அவ்வளவும் வராதுங்க சார். ஏன்னா அது மெமரியா வச்சுக்க
1: முடியல.
0: சரி, கேட்ட டயலாக் சொல்லுங்க.
3: சரி கேக்கலீங்க சார், நான் போன்ல லைன்ல நின்னு கேக்குறேன். சரி கேக்கல.
0: சரி கேக்கலீங்களா? சரி, திருப்பி ஒரு
3: ட்ரை பண்ணுங்களா?
0: சரி ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. கட் கேமரா ரோலிங், ஆக்சன்.
3: ஓகே சார. ஐயோ நீ வேறமா, போய் தூங்குமா, அப்பல் பசி தானே, குடல் முறுக்குது, வயிறு சில்லுது, பசியில தலைவலி, தலை வலிக்குது, ஒருவேளை சாப்பிடலாம், செட்டா போயிடுவோம், போய் தூங்குமா, இல்லன்னா கஷ்டம் இருக்குது.
0: அதாவது அது எமோஷனலா டயலாக், டாக்டர்கிட்ட போயிட்டு உடம்பு சரியில்லாதுங்க சொல்ற மாதிரி போயிட்டு சொல்லிட்டு வந்தீங்க நீங்க பாரு. அது எவ்வளவு சூப்பரா டயலாக்
3: சார். அது என்னன்னு தெரியல, ஆனா இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்றேன், வரவே இல்லைங்க சார்.
0: அந்த அளவுக்கு அது ஒரு சிம்பிளான டயலாக், ஆனா அந்த அளவுக்கு எவ்வளவு எஃபெக்ட் போட்டிருக்காங்க தெரியுமா?
3: அவங்க அந்த அளவுக்கு பேசிருக்காங்க சார், அதோட ஒன்றி பேசிருக்காரு சார்.
1: அதாவது அவர் ஃபீல் பண்ணி பேசுறதான் நீங்க கேக்குறீங்க, விமல் இங்க ஃபீல் பண்றது நீங்க கேட்க மாட்டீங்க.
0: இப்ப ஒண்ணு இல்ல, உங்களுக்கு நீங்க வந்து பசியில இருக்கீங்க, பசியில இருக்கீங்க எப்படி கேட்பாங்க?
1: விமல் வந்து பயங்கர பசியில இருக்கிறார், அவரு பேசினா அந்த உயிரோட வரும் அந்த டயலாக். ஆனா நீங்க அவரை கேட்கவே மாட்டீங்க யாருமே. வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம்பா.
2: நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன், முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன்.
3: முடியலன்னா
1: கண்டிப்பா ஜெயிப்பேன்.
0: அவ்வளவுதான்.

0: ட்ரை பண்ணுங்க.
1: சரிங்க சார், ட்ரை பண்ணுங்க
2: சார். ஆக்ஷன்,
1: முடிஞ்ச அளவுக்கு யுத்தத்தை தடுத்து நிறுத்த பாப்பேன், முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன்.
2: தடுத்து நிறுத்த பாப்பேன், யார் பண்ற யுத்தத்தை? ஓகே, ஆக்சுவலா அது ஒரு மாசான டைலாக், நீங்க இன்னும் மாசா எதிர்பார்க்கறோம் உங்ககிட்ட இருந்து.
1: நன்றி.
3: நேர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட் கேமரா ரோலிங்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: ஸோ வெற்றி, நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, திருப்பி ஒரு டைலாக் ப்ளே பண்ணிட்டு ஃபோன் நம்பர் இன்ட்ரோ கொடுத்துட்டு சாங்கை கேட்டு வரலாம்.
2: நான் கூட என்ன நினைச்சேன்னா, நான் அந்த டைலாகை பெர்ஃபார்ம் பண்ண போறேன், கேட்டு எல்லாம் என்ஜாய் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். கடைசியில அந்த டைலாக் நான் ப்ளே பண்ண போறேன்,
3: நேரே வந்துட்டாரு, நம்ம விடாம ஒரு குட்டி. ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
3: யாரும் இது பேசுறீங்க?
5: வணக்கம், இருவருக்கும் வணக்கம்.
3: ஆசை தம்பி சார், டைலாக் கேட்டீங்களா?
5: எல்லாம்
3: நல்லா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும் சார்.
2: ஓகே, சோ டைலாக் கேட்டிங்களா? எந்த டைலாக் கேட்டிங்க? நான் ரெண்டு டைலாக்
5: பேசுறேன்.
2: ரெண்டாவது நான் வந்து மாஸ் டைலாக் தான் பேசுவேன். ஓகேங்களா?
3: ஆசி தம்பி சார் அப்படி தான்
5: பண்ணுவார்.
2: ஓகே, ரெடியா?
3: கேமரா ரோலிங், ஆக்சன்.
5: நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன், இல்லைனா நானே ஜெயிப்பேன்.
2: இல்லைனா நானே ஜெயிப்பேன், இல்லாத டைலாக்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா? அதுலதான் நீங்க
3: ஜெயிச்சீங்க. இல்லடா, நானே அந்த யுத்தத்தை உருவாக்குவேன் சொல்ற மாதிரி இருந்துச்சு.
2: ஓகே,
5: ரஜினி குரல்ல வந்து சித்தப்பா ஒண்ணு மட்டும் வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, அப்படி கஷ்டப்படாம கிடைச்சது வாழ்க்கையில நிலைக்காது. அது ஒண்ணு.
2: கண்ணா லட்டு தின்ன ஆசையா? கண்ணா
5: லட்டு
2: தின்ன ஆசையா? ரஜினி
5: டைலாக்
2: மாதிரி தெரியல. அடுத்த தடவை வரும்போது விவேகட்டோட வரும். அவரை பாலத்துல தொங்க
5: விட்டுருவாங்க, அவர் வந்து பாலத்தை தூங்கிக்கிட்டு, என்னடா பாலத்தை தொங்க விட்டீங்களடா, எனக்கு கல்யாணம் கூட ஆகலையாடா அப்படின்னு.
2: சரி, ஓகே, ஆசை தம்பி சாருக்காக அடுத்த தடவை விவேக் சாரோட கட்டோட
5: நிறைய
2: போட்டிருக்காரு.
5: கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு கடைசியா என்ன பண்ணுவாருன்னா, நம்ம இவர்கிட்ட அவர் வந்து அவர் ஒய்ஃப கூட்டு போக சொல்லுவாரு, காதலிய. அப்ப அவர் சொல்லுவாரு, அந்த தாலிய கழட்டி விட்டு போக சொல்லுவாரு. அந்த இது என்னன்னா, அவர் பேரு பழக்கட்ட மதம், நீங்க உங்க லவர் கூட்டு போலாம் சார், உங்களோட பொருள் ஒண்ணு அவங்க கிட்ட இருக்கு, அதை கழட்டிட்டு நீங்க அனுப்புங்க அப்படின்னு அவங்க அழுவாங்க. அப்போ சொல்லுவாரு, சார் என்ற காதலி உங்க மனைவி ஆயிட்டு வரும், ஆனா உங்க மனைவி என்ற காதலி ஆகிட்டு வராது சார. அதுதான் சார் நம் நாட்டின் பண்பாடு, இதை எப்படி மாத்த முடியாது சார்.
2: ஓகே சார்,
3: ஓகே, ஓகே,
5: குட் பை சார்.
2: முடிஞ்ச வரைக்கும் உதவிய எதிர்பார்ப்பேன், என்ன உதவிய? பாட்டு போறதுக்கான உதவிய.
3: அதுவும் வேற ஏதாவது சொல்ல வருகிறேன். சூப்பரான சாக் வருது கேட்டேன். தேங்க்யூ சோ மச்.

0: சாப்பிடுது. ரொம்ப நன்றி.
1: எஸ் ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் டயல் பண்ணுங்க 2271760 2275250 என்ற எங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுவாங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுங்க. கட் கேமரா ரோலிங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.

0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ இந்த நிகழ்ச்சியில் வந்து அடுத்த நடத்துச்சுங்களா? டைரக்டா பேச ஆரம்பிச்சிடும். ஹலோ, வணக்கம், யாரும் பேசுறீங்க?
3: இருவருக்கும் வணக்கம்
4: கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி
3: பேசுறேன்.
2: நீங்க பேசும்போது கழுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு எதிர்பார்க்கறேன். அவ்வளவுதான், வேற எதுல?
4: ஓகே மேடம், பர்ஃபார்ம் பண்ண ரெடியா?
2: செஞ்சி
4: வரை உங்க கண்ணுல இருக்கிற பவரை பாக்குறாருன்னா எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளு.

0: கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
1: நலம், நீங்கள் நலமா?
0: நலமா
1: இருக்கேன் சார். நலமா இருக்கிறேன் அப்படின்றத ரொம்ப சோகமா
0: சொல்றீங்களே.
1: என்ன காரணம்
2: உங்களுக்கு பசி எடுக்குதா? நீங்க பேசும்போது கழுக்குற ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு எதிர்பார்க்கிறாரு, அவ்வளவுதான் வேற அதெல்லாம்.
1: ஓகே மேடம், பெர்ஃபார்ம் பண்ண ரெடியா?
0: ரெடி சார்.
2: ரோலிங், ஆக்ஷன்.
0: நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்ப, முடியலனா கண்டிப்பா ஜெயிப்பேன்.
1: சூப்பர் சூப்பர்.
2: கண்ணுல ஒரு ஃபயர் தெரியுது, உங்க வாய்ஸ்ல ஒரு பவர் தெரியுது.
1: விமலுக்கு இருக்கிற பவர் இங்க இருந்தே செஞ்சி வரை உங்க கண்ணுல இருக்கிற பவரை பாக்குறாருன்னா எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளு.
2: கண்டிப்பா அவங்க இது பேசும்போது கண்ணு அவருக்கு நல்லா ஓபன் பண்ணிட்டு நல்லா உரைச்சிட்டு தான் பேசிருக்காரு நினைக்கிறேன்.
1: ரெடி
0: நீ வேற போமா போய் நீ தூங்கு. பசிக்குது, வயிறு எல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, குடல் எல்லாம் பெசியுது. ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா என்ன செத்தா போயிடு
2: போறேன். செத்தா போயிட போற, போய் உக்காரு போறமா அப்படின்ற மாதிரி பேசிருக்கீங்க நீங்க.
1: அது அதுவும் பாத்தீங்கன்னா போயா போன்றீங்க நீங்க, விமலதான் சொன்னீங்கன்னு நான் நினைச்சேன்.
2: அதாவது நீங்க அந்த எஸ்டேசுரியா கேரக்டர்ல இல்ல,
1: நீங்கள் ஆயிட்டீங்க.
2: நீங்க சொல்றீங்க, உங்ககிட்ட யாரோ கேட்டதுக்கு நீங்க சொல்றீங்க செத்து ஒரு வேலை சாப்பிட செத்தா போய் பொறுப்பா உட்கார போ.
1: அப்ப நான் தான் கேட்டேன், என்னதான்
2: சொன்னாங்களா? ஆமா, நம்மளுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க.
1: ஓகே ஓகே மேடம், சூப்பர்.
2: தேங்க் யூ சோ மச்.
1: தேங்க் யூ கால் பண்ணது. நன்றி மேடம். தேங்க் யூ.
2: நன்றி மேடம்.
0: தேங்க் யூ சார். இருவருக்குமே நன்றி சார்.
1: நீங்களும் பேசலாம் உங்களுடைய மாஸ் பெர்ஃபார்மன்ஸ், அந்த மாஸ் டயலாக் கூட கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275250 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னு நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி. ஸோ இதுவரை நாங்கள் ரெண்டு டயலாக ப்ளே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெஞ்சமாக இருக்கிறது
2: ஒரு டயலாக் ப்ளே பண்ண போகிறோம்,
1: எஸ்ஜே சூர்யா சாரோட ஒரு டயலாக், அடுத்தது வந்து கேஜிஎஃப்லேருந்து ஒரு டயலாக் ப்ளே பண்ணோம். பட் விமல் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் விட ஒரு சூப்பரான டயலாக் நான் கொடுக்குறேன், நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறத நாங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண ரெடியாக இருக்கிறோம், நீங்களும் ரெடி அப்படின்னு கேட்குறாரு. எஸ் உங்களுக்கு டயலாக் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.
1: ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற
2: ஆம்பளையும்.
1: அதில் சூர்யா, ஐ மீன் விமல், உங்களுக்கு தான் சூரியன் சொல்றோம், ஏன்னா பாக்குறது சூரிய மாதிரி இருக்கிறீங்களா, அதனால சூரியன் சொல்லிட்டேன்.
2: போதும் போதும்,
1: இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அவர் கலாய்கிறேன். விமல், ரஜினி சார் வந்து இவ்வளவு சிரிசா பேசி நீங்க சிரிச்சுட்டே பேசுறீங்க. நான் வந்து எதிர்பார்க்கறது ரியல் ரஜினி சார் டயலாக் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல
2: வராது அப்படிதான் இருக்கு.
1: நான் எக்ஸ்பெக்ட் பண்றது உங்ககிட்ட இருந்து விமல், ஓகேங்களா? சூர்யா சார் மாதிரி இருக்கிறீங்க, ஒரு டயலாக் பெர்ஃபார்ம் பண்றது
2: தம்பி ஒண்ணு இல்ல.
1: கொடுக்கலாம்.
4: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
5: கட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்து.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய ஒன்னு மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவை சேமி பார்க்கணும்.
2: சூப்பர் சார். அப்போ சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்ட தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
1: சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேருவீதி, புதுச்சேரி.
3: நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்க தவறாதீர்கள்.
0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கிட்ட கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலே ரோலிங் நிகழ்ச்சியில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அடுத்த ரோலை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் ரொம்ப. ஸோ
3: உங்களுக்கான டைலாக் வந்து ஆல்ரெடி பிளே பண்ணியிருந்தோம். ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அகைன் கேளுங்க. ஸோ பர்ஃபார்ம் பண்ண ரெடியாக இருங்க.
5: எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.
3: உங்களுக்காக இந்த டைலாக் வந்து நம்மளுடைய ஆர்ஜே விமல் சொல்றதா இல்ல சூர்யான்னு சொல்றதா தெரியல.
4: இல்ல, எங்களுக்காக இப்ப கமல் பேசுவார்.
3: கமல் பேசுங்க. இந்த மாதிரி கோத்து வருது ஒரு ஜாலி
4: ஜாலி,
3: அதுல ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு. ஓகே, சோ இந்த டைலாக் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275250. எங்களுக்கு ஒருவேளை நீங்க வெளியூர் நேரில் மொபைல் போன் வந்து டைப் பண்ணுங்க 0413 அப்படின்னா நம்பர்

0: சித்து டயல் பண்ணி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம். இதுவரை நாங்கள் வந்து ஒரு மூணு டைலாக் வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ நெஞ்சமார்ப்பதுலேருந்து எஸ்ஜே சூர்யா சாரோட டைலாக் ஒன்று ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ
1: அடுத்த டைலாக்
0: விமலோடைய பசியை வந்து அதில் வெளிக்காட்டியிருப்பார். நீங்கள் கேட்கலாம், அகைன் கூட ரிவைன் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கேஜிஎஃப்லேருந்து ஒரு பயங்கரமான மாஸ் டைலாக். ஸோ நேர்களெலாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த மாஸ் டைலாக். ஸோ அடுத்தது ரஜினி சாரோடைய படைப்ப படத்துலேருந்து ஒரு டைலாக் கொடுத்துருக்கோம். ஸோ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் விமல்
1: உங்களுக்கான ஒரு சூப்பரான சாங் வருது அனித் அனிருத் ரவிச்சந்திரோட வாய்ஸ்ல.
2: ஹலோ

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷூட்டிங். கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவு எந்த நேரம் இருக்கா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு
2: முன்னாடி கொடுக்கல, ஓகேங்களா? க்ளோசிங் கொடுக்கல, ஏன்னா காலர் இருக்கிறாங்க.
1: காலர் இருக்காங்க, நம்ம நிகழ்ச்சி காலர்கிட்ட பேசிட்டு தான் நம்ம வந்து க்ளோசிங் கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து டயலாக் ப்ளே பண்ணி
2: நிகழ்ச்சி நிறைவு பகுதி வந்தாச்சு உடனே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க போலது அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு காலர்.
1: சோ நிகழ்ச்சி நிறைவா வந்திருக்கு, நேரே வருதான். சோ டயலாக் ஒரு ப்ளே பண்ணிடுவோம். இருக்காங்க,
3: எத்தனை ஜென்ம எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தத சரித்திரமே கிடையாது.
1: சரித்திரமே கிடையாது. நிகழ்ச்சி வந்து நேரம் எடுத்துக்கலாம். வணக்கம், யார இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார இருந்து பேசுறீங்க?
4: வெற்றி சார்க்கும் விமல் சார்க்கும் மாலை வணக்கம் சொல்வது ஈரா முருகன் இளமாங்கலம்.
1: வணக்கம் சார், சண்டை எப்படி போயிட்டு இருக்குது?
4: நல்லபடியா போயிருக்கு சார்.
1: சாப்பிட்டீங்களா
2: சார்? சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு. எதுக்கு? அவருக்கும் புரிஞ்சிருச்சு, அவருக்கும் புரிஞ்சிருச்சு. இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டது எதுக்காகன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சோ அந்த டயலாக் போட்டதுனாலே அவருக்கு பசி எடுக்குது அப்படின்றத நான் சொன்னேன். அவர் நம்பல, பட் நீங்க நம்பி கேக்குறீங்க.
1: இன்னைக்கு சண்டேல யாராவது சாப்பிடாம இருப்பாங்களா சொல்லுங்க சார். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க. அப்படின்ற மாதிரி தான்
4: நான் முதல் லாஸ்ட் டயலாக் பேசிடுறேன் சார்.
1: கண்டிப்பா உங்களுடைய டயலாக் நீங்க பேசுங்க. கட் கேமரா ரோலிங், ஆக்ஷன்.
4: எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் சரி கோபப்படுற பொம்பளையும் சரி வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல.
1: அப்படியேங்கப்போ மாடலேஷனை பாத்தீங்கல்ல சாருக்கு, செம சூப்பரா பண்ணீங்க. அடுத்த டயலாக், அடுத்த டயலாக்.
4: ஐயோ போமா, தூங்கு, தலைய தலை வலிக்குது, மயக்கமா வருது, குடலை பின்னுது, பசி எடுக்குது, வயிறுல பசி தானே இருக்கு. ஒரு நாள் சாப்பிடாத இருந்தா என்ன, வயிறு தானா அலாட்டா பசிக்குது. நான் முடிஞ்ச வாரை
2: பேச ஆரம்பித்தாலும் என்ன யாரும் நிறுத்த முடியாது. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ஃபார்மன்ஸ்.
1: தேங்க்யூ,
2: ஃபர்ஸ்ட் டே சூப்பர் டெலிவரி பண்ணீங்க, சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ.
4: நன்றி சார், உங்களுக்கு இருவருக்குமே நன்றி,
2: நன்றி. ஓகே, நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய காலர்ஸ் வந்து நம்ம கொடுத்த டயலாக்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட விமல் சார் கூட சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா நீங்கள் கேட்க மறந்துருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவோம். ஒரு நல்ல
1: அடுத்து சொல்ல பண்ணிக்கலாம்.
2: ஓகே சூப்பர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பர்ஃபார்ம் பண்ண அனைத்து நேர்களுக்கும் நிகழ்ச்சி கேட்டு உங்களுக்கும் நிலத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறும் நேரம் வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு. ஸ்டுடியோவில் வந்து நான் அந்த ஸ்டுடியோக்கு வெளியில் யார் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸ்டேடியூன் எஃப்எம் ரெயின்போ 102.8.
0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள். 102.8
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, எப்பவுமே சூரிய ஏசி குளிர்ல உட்காந்து பேசுற இந்த ஆர்ஜே சீனு இன்னைக்கு நிஜமாவே பாத்தீங்கன்னா நம்ம நல்லவாடு பீச் மலைல வந்து நின்னுட்டேன். நைட் ஒரு கையில இன்னொரு கையில வந்து பீச் காத்தோட வாசம், ஆஹா இந்த உணர்வே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனி சுகமா இருக்கு. கொஞ்சம் உங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நேரில் நீங்க வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்னாலே ஒரு தண்ணி குச்சி தான். ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த லீவு நாளோட கொண்டாட்ட அப்படியே இந்த பீச் அலைகளோட சேர்த்து உங்களுக்கு கொடுக்க போறேன். இன்னைக்கு நான் மட்டும் பேச போறது இல்லையா, இங்க ஏன் கூட இருக்கிற நம்ம பாண்டிச்சேரி மக்களும் டூரிஸ்ட் நண்பர்களும் சேர்ந்துதான் உங்க கூட பேச போறாங்க. அதாவது அலையில கால நினைக்க ரெடியா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க, உங்களுக்காக பாடல்கள் ஸ்டூடியோல இருந்து தயாரா இருக்கும். உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் இங்க உங்க ஆர்ஜே சீனு பேசிக்கிட்டு இருக்கேன். அதுல இன்னைக்கு ஈவினிங்க சும்மா நம்ம தெரிக்க விடலாமா, அதாவது கடல் அலையும் போயாது நம்ம ரெயின்போ இசையும் குறையாது, ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு. இப்ப ஒரு அதிரடான பாட்டு கேட்கலாம், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஒரு ஜாலி கேம்ஸ்ல தான் நான் பேச போறேன். ரெயின்போ 102.8

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நேரம் 5:06 நான்கு நொடிகள். எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு. ஸோ நம்மளுடைய ஆர்ஜெச்சுன்னு எங்கே போயிருக்காங்க அப்படின்னா நல்லவாடு கடற்கரைக்கு தான் போயிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற நேரில் கூட தான் பேசி ஃபன் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து கேட்டலாம்.
1: கடல் அலையும் போயாது, நம்ம ரெயின்போ இசையும் குறையாது. இங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பீச்சு சும்மா தலைக்கிட்டு இருக்கேன், எல்லாருமே வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக பீச்சை என்ஜாய் பண்றது ஒரு இந்த திறப்பி அவங்க கிட்டதான் நம்ம பேச போறோம். ஹாய், வணக்கம். உங்க பேசல எங்க பாத்துட்டு
2: இருக்கீங்க?
1: அதாவது கடற்கரையோட சுத்தி பாத்துட்டு இருக்கீங்களா? இங்க என்னைக்கு எதோ பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் உங்களுக்கு?
2: நல்லா
1: போயிட்டு இருக்கு. சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க?
2: அபிஷேகம்
1: அன்னையர் தினம். சொல்லுங்க, எப்படி உங்க அம்மாவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பசங்க உங்களுக்கு என்ன ஸ்பெஷல், என்ன ட்ரீட் கொடுத்தாங்க இன்னைக்கு? ஸ்பெஷலான விஷயம் என்ன நடந்தது உங்களுக்கு?
2: பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சோம்.
1: நல்லவாடு பீச்சுக்கு வராருன்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுங்க. என்ன பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செஞ்சா எடுத்துட்டு வரணும் சொல்றாங்க, நல்லா சாப்பிடலாம்ல?
0: ஓகே ஓகே, சொல்லிடலாம் சொல்லிடலாம்.
1: சொல்லுங்க. அப்புறம்
2: எனக்கு பாண்டி பீச் போயிருக்கேன். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே
1: போயிருக்கேன்.
2: ரொம்ப பிடிக்கும். ஆமா, கோயிலுக்கும் போன மாதிரி இருக்கும், பீச்சுக்கும் போன மாதிரி இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: பீச்சுக்கு போனா என்ன விரும்பி சாப்பிடுவீங்க?
2: அங்க சிக்கன் உடச்சு நான் பெரும்பாலும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவேன்னா சிக்கன் பக்கோடா.
1: சிக்கன் பக்கோடா என்ன ஒரு நினைவு ஒரு சிக்கன்
2: நனையறதே ஒரு ஜாலி. ஆமா ஆமா, கிட்டத்தட்ட ஒரு தண்ணியிலே நின்னுட்டு இருப்பேன். பெரும்பாலும் பசங்களுக்கு நிறைய தடவை நான் பீச் போயிருக்கேன், அந்த மாதிரி
1: விளையாடுவோம். நீங்க உங்க பசங்க உங்களுக்கு மதர் ஸ்டேட் பண்ணிட்டாங்க, நீங்க உங்க அம்மாவுக்கு மதர் ஸ்டேட் என்ன ஸ்பெஷல்?
2: நானே ஒரு ஸ்பெஷல் தான்.
1: ஓகே,
2: உண்மையிலே எங்க வீட்டுல நாலு பொண்ணுங்கன்னா நான் ஸ்பெஷல் எங்க அம்மாவுக்கு.
1: ஓகே ஓகே,
2: அதுவே ஒரு ஸ்பெஷல் அம்மா.

0: இந்த மூணு வார்த்தை மட்டும் வரவே கூடாது ஓகேங்களா? பாப்பா நான் எத்தனை கேள்வி கேட்க போறேன், அதுல எத்தனை நீங்க வந்து கரெக்டா அதுல வந்து தட்டிக்க போறீங்க, எத்தனை மாட்ட போறீங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்க ஓகேங்களா? இன்னைக்கு வீட்டுல சமையல் செய்வா? ஓகே, அதாவது நீங்க தொடர்ந்து பதிலே சொல்ல மாட்டீங்க, வேற பதில ஏதோ சொல்றீங்க. சரி ஓகே ஓகே, அடுத்தது சமையல்னு வந்தா நீங்க பெஸ்டா உங்க அம்மா பெஸ்டா? பசங்க சொல்றது நீங்க கேட்பீங்களா? சொல்லுங்க யோசிச்சாலும் வீட்டுல நீங்க தான் ரொம்ப அதிகமா பாக்குறீங்களா? ஓகே, இந்த மாசம் பட்ஜெட் போட்டுட்டீங்களா? இன்னைக்கு காலையில காஃபி குடிச்சீங்களா?
1: அந்த பழக்கமே இல்ல.
0: இல்ல ஓகே, இந்த ஊர்ல இருக்க பீச்சு விட அழகா?
1: இன்னைக்கு
0: நல்லவாடு நம்ம ராக்கோட ஆரம்பிச்சோம், நிகழ்ச்சியில எல்லாமே ஜாலியா பேச ஆரம்பிச்சாங்க, நம்ம கேமே வந்து பாத்தீங்கன்னா பேர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. இசையோடு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு. நம்மளுடைய ஆர்ஜே சுனு நல்லவாடு கடற்கரை பகுதிக்கு தான் போயிருக்காரு. சோ அங்க இருக்கிற நேரம் கூட தான் பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து கேட்டலாம்.
1: அலைகளோடு ஒரு மோதல், நம்ம இசையோடு ஒரு காதல், ஸ்டுடியோ டு பீச், இது 102.8 அதிரதி அலையோடு விளையாடு நிகழ்ச்சி அப்போ பிரெயின் போல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆஹா, இன்னைக்கு சண்டே ஈவினிங் பீச் ரொம்ப களை கட்டிட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பீச் வந்து நல்லா ஜாலியா பசங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஒருத்தர் அவர்கிட்டதான் பேச போறோம். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் தருண்.
1: தருண், என்ன அப்படியே ரொம்ப அப்படியே ஷையா ரொம்ப வெக்கப்பட்டு பேசுற மாதிரி இருக்கு. இல்ல நேச்சுரலாவே நம்புறதான்றீங்களா? சரி, ஓகே. தருண், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
2: நீங்க? நைன்த் ஸ்டாண்டர்ட்.
1: நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்க போறீங்க? ஓகே, நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க வந்து பீச்சுக்கீங்க. ஓகே, பீச்னு வந்தாலே உங்களுக்கு எந்த விளையாட்டு விளையாடணும் ரொம்ப பிடிக்கும்? அந்த விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்
2: கபடி.
1: கபடி? ஏன் பீச்ல கபடி விளையாட ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
2: அதான்
1: ஒரு மனம் நிறைய இருக்கும் இல்லைங்களா? அப்ப நீங்க கபடி பிளேயரா? விளையாடு பிடிக்க ஜாலியா சும்மா சும்மா வந்தா ஜாலியா கபடியில விளையாட பிடிக்கும். சரி சொல்லுங்க, கபடியில எந்த பொசிஷன் விளையாடுவீங்க? ரைடர் தான். ஓகேங்களா, ரைடர் போனா ஆகா தருண் வந்துட்டாரா, ரைடர் வந்துட்டாரா, ரைடர்ன்ற மாதிரி எல்லாரும் பயப்படுவாங்களா? சரி ஓகே, நல்லா ஆக்டிவா இருக்கீங்களா? சரி ஓகே. என்ன மதியானம் சாப்பிட்டீங்களா? என்ன அது கேக்குற கேள்விக்கு சரியா பதிலே வர மாட்டேதே. மதியானம் சாப்பிட்டீங்களா?
2: என்ன
1: சாப்பிட்டீங்க?
2: பிரியாணி.
1: என்ன பிரியாணியா இருக்கு? நம்ம ஆரம்ப நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து ஒரு பிரியாணியா போயிட்டு இருக்குது. ஓகே சூப்பர். சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு பாண்டிச்சேரியில எந்த பீச் வந்து ரொம்ப பிடிக்கும்? நல்லவாடு பீச் பிடிக்குமா? நிறைய பீச் இருக்குல்ல பாண்டிச்சேரியில, எந்த பீச் வந்து?
2: நல்லவாடு பீச்.
1: நல்லவாடு பீச் பிடிக்கும். எதனால அந்த பீச் தெரியல? ஓகேங்களா. சரி ஓகே, இது தவிர்த்து என்னென்ன பீச்சுக்கெல்லாம் போயிருக்கீங்க?
2: ராக் பீச்.
1: ராக் பீச் போயிருக்கீங்க. அப்புறம் பாண்டிச்சேரியில வந்து சூப்பரான ஒரு இடம், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், எதுவும் தேர்ந்த இடத்து சொல்றீங்க?
2: காந்தி ஸ்டாச்சு.
1: காந்தி ஸ்டாச்சு. காந்திசிலை வந்து எதனால உங்களுக்கு காந்திசிலை வந்து ரொம்ப பிடிக்கும்? எதனால பிடிக்கும் காந்திசிலை சொல்லுங்க. அதோட ஹிஸ்டரி அதை தெரியுமா உங்களுக்கு?
2: அந்த அளவுக்கு
1: ஆனா காந்திசிலையே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? சரி ஓகே. தருண் வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. ஓகே தருண், இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு நம்மளுடைய நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம் வந்து விளையாடிட்டு இருக்கோம். என்ன கேம்?

கேட்டீங்கன்னா ஆமா இல்ல, அதாவது நான் கேக்குற கேள்விக்குலாம் வந்து நீ இந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே கூடாது. ஆமா சொல்லக்கூடாது, இன்னும் சொல்லக்கூடாது, இன்னும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதை தவிர்த்து நீங்க வேற என்ன சொல்லலாம். ஓகேவா? ரெடியா? நான் கேக்கட்டா? ரெடியா இருக்கீங்களா? பதில் சொல்ல. ஓகே, உங்க ஸ்கூல்ல நீங்க ரொம்ப தமிழ் பையனா? அவுட் ஆயிட்டீங்க பாத்தீங்களா, இல்லன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ரெண்டாவது உங்க ஸ்கூல்ல குடுக்குற ஹோம் ஒர்க் எல்லாம் கரெக்டா முடிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு பீச்சுக்கு வர்றதுக்காக வீட்டுல வந்து போய் சொல்றீங்களா? சொல்லுங்க, யோசிச்சு இல்லன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் ரொம்ப வந்து செம்ம ஷார்ப்பா இருப்பான். யார சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இவரு ரொம்ப ஷார்ப்பா இருப்பாருன்னா யார சொல்றீங்க? யாரும் இல்ல. அப்படின்னா திரும்ப இல்லைன்னு வந்து பாத்தீங்களா? ஓகே, அதாவது ரிப்போர்ட் கார்டுல அப்பா தயங்க வாங்கிங்களா? நாங்க அப்பா இதுலதான் தப்பிச்சீங்க, வாங்குவோம்னு சொல்லிட்டீங்க. ஆமாவும் சொல்ல இல்லன்னு சொல்லல. ஓகே, சூப்பர் சார், நல்லா பேசுறீங்க. அந்த கேஸ்ல இப்ப டைம் போல பேசுறீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்களா? ஓகே, சூப்பர். அது நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்கு நன்றி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்னைக்கு நலவாடு பீச்சு தான் அவங்க ஆதிச்சு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக எல்லாமே இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு. கடல் அலைகள் வேற ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துகிட்டு இருக்கு. நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிளைமேட் இருந்து, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெயில் கலந்த ஒரு சின்ன வந்து திரும்ப வந்து ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸ்டே ட்யூன்ட் வித் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: நேரம் 5:26 29 நொடிகள் எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியாக நம்மளுடைய ஆர்ஜி சீனு நல்லவாடு கடற்கரை பகுதிக்கு போய் அங்க இருக்கிற நேர் கூட ஃபன் பண்ணிருக்காங்க. சோ தொடர்ந்து கேட்டலாம்.
1: கடல் காற்றில் ஒரு மெல்லிசை, நம்ம 102.8 ஒரு அதிரடி வரிசை, இதுதான் புதுவையின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. இருந்திருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா, நான் நல்லவாடு பீச்சர் தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து சண்டே ஈவினிங்ன்றதுனால நிறைய கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியா வந்து பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் கிட்ட நம்ம பேச போறோம், அவர்கிட்ட நம்ம பேசலாம். ஹாய்
2: ஹாய் சார்,
1: வணக்கம்.
2: வணக்கம்,
1: பேச சொல்லுங்க.
2: பிரகாஷ்.
1: பிரகாஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: ஒர்க்
1: பண்ணிட்டேன்
2: சார். பாண்டிச்சேரினால பீச் தான். கம்மியா எங்கனா செலவு இல்லாம போகணும்னா பீச் தான். ஆமா சார்,
1: ரொம்ப இதெல்லாம் வந்து கஷ்டப்படுங்க.
2: பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. வெளியில போய் பண்றத விட பீச் வந்தாலும் இன்னும் ரொம்ப சந்தோஷமாவே இருப்பாங்க. பீச் ஃப்ரீயா குளிக்கலாம், சாப்பிட நல்லா இருக்கும், டைம் போறதே தெரியாது. யூஸ்வலா எத்தனை தடவை நாங்க நிறைய தடவை பீச் வந்திருக்கோம், ஒரு தடவை கூட பசங்க வந்து ஒரு போர் அடிச்சதுன்னே சொன்னது கிடையாது சார். எப்பயுமே திரும்ப திரும்ப வரணும் வரணும் தான் சொல்லுவாங்க. மணல் நல்லா இருக்கும். பாண்டிச்சேரி பீச்ல போனா அவ்வளவு இதுவா இருக்காது. நம்ம இங்க நல்லவாடு பீச்ல ஃபுல்லா மணல் இருக்கும், கொஞ்சம் கூட்டமும் கம்மியா தான் இருக்கும் சார். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் சண்டேஸோட நார்மல் வீக் டேஸ் வந்து இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். நைட் டைம்லாம் கூட இன்னும் சில வர ஆரம்பிச்சு.
1: சரி ஓகே, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து பீச் என்ஜாய் பண்றீங்க, உங்களோட இந்த பீரியட் ஸ்கூல் பீரியட் காலேஜ் பீரியட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பீச் வந்து எப்படி என்ஜாய் பண்ணிருக்கீங்க? உங்களோட பீச் லைஃப்
2: ஒரு டிஃப்ரெண்ட். நாங்க அப்பலாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நாங்க வந்து காலையில ஒரு 9 மணி 10 மணிக்கு விளையாடுறதையா வருவோம் சார். இப்ப தனியா தான் வருவோம். அப்பலாம் என்ன அப்பா அம்மாவோட தான் வர முடியும். வந்து தனியா விளையாடிட்டு பீச்ல ஃபுல்லா குளிச்சுட்டு கிழிச்சிட்டு போவோம். அந்த டைம்ல யாருமே இருக்க மாட்டாங்க சார், நாங்க மட்டும்தான். இப்ப நாங்க ஒரு 5 பேர் வரோம்னா 5 பேர் மட்டும்தான் இருப்போம், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அப்படியே ஃப்ரெண்ட் மாறி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம மாதிரி நம்ம மட்டும் தனியா இருக்கிற மாதிரி பீச்ல இப்ப எப்ப எந்த டைம்ல வந்தாலும் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இதே பீச் தான். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு 4 பேர் வந்தோம்னா 4 பேர் மட்டும் குளிச்சுட்டு போவோம். குளிச்சுட்டு போற வரையும் கூட யாரும் ஒருத்தம் கூட இருக்க மாட்டாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப ஒன்னும் கிளீனா இருந்த மாதிரி இருக்கு. இப்ப கொஞ்சம்

0: அளவுக்கு இல்லை சார். நான் பண்ணும் நல்லா பீச்சு நல்லா இருக்கும் இப்போ அந்த அளவுக்கு இல்லை. இதே கவர்மெண்ட் எதனா ஸ்டெப் எடுத்து எதனா கொஞ்சம் தெரிஞ்சுன்னா நல்லா இருக்கும்.
1: சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. அதாவது பீச்சுனாலே உங்களுக்கு எந்த விஷயம் முதல்ல ஞாபகத்துக்கு? பீச்சுனாலே
0: சின்ன குளிக்கிறதா சார்?
1: குளிக்கிறது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஷோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். என்ன கேட்டீங்கன்னா, கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஆமாம் சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஊனு சொல்லக்கூடாது. நான் கேட்க போற கேள்விக்கு ஆமான்னு ஞாபகம், ஆமாம் சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஊன்னு சொல்லக்கூடாது. இதை தவிர்த்து நீங்கள் என்ன சொல்லலாம்?
0: என்னன்னு புரியல.
1: நீங்க வந்து பச்சை கலர் டி ஷர்ட் போட்டிருக்கீங்களா?
0: யோசிக்கூடாது, நல்லா காத்திருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா, நான் ரெகுலரா இந்த சேனல பார்ப்போம். ரொம்ப இதுல வர காலையில வர நிறைய யூஸ்ஃபுல்லான நியூஸ் தான் இருக்கு சார். நான் இந்த விவசாயத்தை பத்தி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் இதை பத்தி தான் நிறைய பேசுவாங்க. நல்லா பொறுமையா போயிட்டு இருக்கு சார், கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டுகளை நல்லா இதுவா போட்டோம், இன்னும் இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. வேற எந்த சேனல்லையும் இப்ப இவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருக்காது. இதுல மட்டும்தான் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ், அதுவும் வந்து மக்களுக்கு தேவையான தேவையானதை மட்டும்தான் மேக்ஸிமம் பேசுவாங்க.
1: அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கேம் இருக்கும், ஆனா நீங்க அந்த கேமையும் தாண்டிங்க. அடுத்தது கடல் அலை உங்க காலுக்கு வந்துருச்சா?
0: தெரியல சார்.
1: இல்ல, இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கா?
0: இல்ல இல்ல, ரொம்ப கஷ்டம்.
1: இல்ல இல்ல, நான் கேட்ட 10 கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்றீங்களா?
0: எங்களுக்கும் வாங்க சார், எங்க வீட்டுக்கிட்டே நிறைய பசங்களா இருக்கும்.
1: இசையோடு இணைந்திருங்க.
2: Yo mama, you know how me nerd kiss on the dance floor, baby.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆக்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒலிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதியன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்க தவறாதீர்கள்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: நேரம் 5:40, 21 ஆயிரத்து எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டிருக்கிற நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு. நம்மளுடைய ஆர்ஜே சீனு நலவாடு கடற்கரை பகுதியில் இருக்கிற நேரில் கூட தான் பேசி ஃபன் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து கேட்டலாம்.
2: அலையில் நனைவோம், இசையில் இணைவோம். இது புதுவையின் கொண்டாட்டம் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுருக்கேன் எஃப்எம் ரெயின்போ 102.8. இன்னைக்கு நான் உங்க ஆர்ஜே சீனு நலவாடு பீச்லேருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே

0: ஹாய் சினு.
1: ஹாய், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: என் பேர் பிரசன்னா.
1: பிரசன்னா, ஓகே. பிரசன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரம்மத்தையே ஆரம்பிக்கிறீங்க.
0: நான் வந்து எம்டெக் படிச்சுட்டு ஒரு கம்பெனில வந்து டேட்டா சயின்டிஸ்ட், சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட் ஒர்க்
1: பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு?
0: சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட்.
1: ஓகே, அப்படின்னா அந்த ஒர்க்கு வந்து என்ன மாதிரியான ஒர்க்கு, எது சம்பந்தப்பட்ட ஒர்க்?
0: இப்போ உங்ககிட்ட வந்து இப்ப யூடியூப்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. அப்ப யூடியூப்லாம் பாக்கும்போது உங்களுக்கு ஆட்டோ ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. இப்ப நீங்க அமேசான்ல போய் சர்ச் பண்றீங்க, அந்த அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எங்க போனீங்களும் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. சோ உங்க யூசர் இன்புட், லைக் நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க, உங்க சாட் ஜிபிடி எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, லைக் எங்களை மாதிரி ஒரு ஏ இன்ஜினியர் பேக் எண்ட்ல இருப்பாங்க. அந்த மாதிரி அதே எக்ஸாக்டா அந்த ஒர்க் தான் நாங்க பண்றோம். எதிர்பார்ப்பாங்க நம்ம கிட்ட இருந்து. இன்னொரு டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஒர்க்கே ஒரு மேஜிக் மாதிரி தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. பிளாக் எண்ட்ல அந்த விஷயத்த நீங்க பண்ணி காமிக்கும் போது, ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் வியந்து பார்ப்பாங்க. சோ அதனால வந்து ரொம்ப எனக்கு அந்த சில விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இன்னோவேட்டிவா தெரியும்.
1: இன்னும்
0: நம்ம நிறைய பண்ணலாமேனு தோணும்.
1: இன்னும் நிறைய பண்ணலாம்னு தோணும். அதாவது வந்து இந்த வேலை இதுவரை முடியலப்பா, இதை வந்து நான் என்னால இன்னும் பெட்டரா பண்ண முடியும். சரி, ஓகே, நீங்க அந்த மாதிரி பெட்டரா இன்னோவேட்டிவா பண்றப்ப என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக நினைக்கிறீங்க? ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா கிடைக்கும்?
0: ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி
1: ரெண்டுமே அதிகமா.
0: இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா லைக் ஐ நான் வந்து ஒரு மூணு கம்பெனி ஒர்க் பண்ணேன். ஆன் டைம் ஒரே நல்ல மூணு கம்பெனி ஒர்க் பண்ண முடியும். ஃபுல் டைம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவோம், பார்ட் டைம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன். நான் வந்து ஒரு ட்ரைனிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னால உங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, லேட்டஸ்டா ஒர்க் பண்றதுனால மக்களுக்கு வந்து மக்களும் நிறைய புதுசா கத்துன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா சைட்லயுமே உங்களுக்கு இன்கேஸ் நீங்க ஃப்ரீயா இருக்குன்னு நினைச்சீங்கனாலும் நீங்க ஃப்ரீயாகவும் இருக்கா, அந்த அவங்களா உங்களுக்கு அந்த ஃப்ரீடமும் இருக்கு. அல்டிமேட்டா லைக் உங்களுக்கு இந்த வயசுல லைக் எனக்கு வந்து ஒரு 29 வயசு தான் ஆகுது, நிறைய நீங்க ஏன் பண்ணணும் நினைக்கிறீங்க, உங்களால நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, லைக் இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம், கோல்டையும் மீறி சொல்லலாம்.
1: இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இல்லீங்களா, வீட்டுல இருந்து செய்யறீங்க, அந்த ஒரு சஃபிஸ்டிக்கான ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்கு. சரி, ஓகே, இப்ப இதை தவிர்த்துருங்க, இதை விட்டு இப்ப வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இந்த இது எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மனநிலை? ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிஜிட்டல், இப்ப வந்து இன்னொரு பக்கம் அப்படியே வேற பீச்சுக்கு வந்திருக்கீங்க, நல்லா ஜாலியா ஃபன் பண்ண வந்திருக்கீங்க, என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க, இந்த இது
0: டெஃபினட்டா இது இன்னும் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா லைக் நம்ம லாஸ்ட் ஒரு அஞ்சு நாளாவும் லைக் டெய்லி ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கும். அதுல இருந்து ஒரு பியாண்ட் லைக் ஒரு இடத்துல நம்ம போயிட்டு நம்ம சில் பண்ணிக்கிறதுக்கோ, அது மட்டும் இல்லாம லைக் உண்மையா சொல்லுவோம்னா லைக் நம்ம மைண்ட் நம்மளே காம் பண்ணிக்கிறதுக்கோ லைக் ரொம்ப ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். நான் பண்ற ஒர்க்கு ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன்.
1: இந்த உங்களுக்கு தேவை
0: டெஃபினெட்லி
1: கொடுக்க அந்த ரெமடி வந்து வேற எதுவும் கொடுக்காதுன்னு
0: நினைக்கிறீங்க? கண்டிப்பா, அதுக்காக தான் மெயினா இன்னைக்கு அங்க வந்து இன்னைக்கு இங்க வந்திருக்கேன்.
1: சரி, ஓகே, பீச் மாதிரி உங்க சின்ன என்ன விஷயம்
0: எனக்கு பீச்னாலே ஃபர்ஸ்ட் வாடுறது மீன் தான்.
1: சாப்பிடறதுதான்
0: சாப்பிடறதுதான் லைக் நம்ம சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்குலயே நம்ம சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். சார், நம்ம மீன் தான் ஃபர்ஸ்ட்
1: சாப்பிட்டு
0: ஒரு தூக்கத்தை போட்டு அருமையா வந்து
1: என்ஜாய் பண்ண
0: வந்திருக்கீங்க.
1: நீங்க ஆமா சொல்லக்கூடாது, இல்லன்னு சொல்லக்கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது. இதுதான் வந்து நான் பேசிக்

0: இந்த கேமோட ரூல் ஓகேவா? சரியா ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறது ஒரு கஷ்டமா இருந்துச்சு.
1: டெய்லி எழுந்துக்கிறது கஷ்டம் கிடையாது, ஏன்னா நான் டெய்லியுமே நான் சீக்கிரமா தான் எழுந்துச்சுப்பேன் எப்பயுமே, ஏன்னா நான் காலையில ஒரு பேட்மிண்டன் போற ஆள் தான். இப்போ ஒரு வாரமா என்னால சீக்கிரமா எழுந்துக்க முடியாது, எனக்கு மன வருத்தம் தருது.
0: சரி ஓகே, டெல்லி கிளம்புறப்ப மறக்காம போன் எடுத்துட்டு போவீங்களா?
1: நான் போன் ரொம்ப முக்கியம், லைக் என்னால போன் எல்லாம் இருக்கவே முடியாது ஆக்சுவலா, எப்பயுமே போன் தேவை. 24 போன் ரொம்ப முக்கியம், லைக் எனக்கு சோசியல் மீடியா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சோசியல் மீடியா கத்துக்கிட்டு இருக்கேன், அதான் எனக்கு கண்டிப்பா சோசியல் மீடியா தேவை. அதுக்காகவே எனக்கு போன் நான் டெய்லி எடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கேன்.
0: எனக்கு
1: டிஜிட்டல் பேமெண்ட் கண்டிப்பா வேணும், எங்க போனாலும் என்னால கையில காசு கேரி பண்ண முடியாது, அது எங்க போனாலும் சீல் பண்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பா எனக்கு டிஜிட்டல் பேமெண்ட் தேவை, அதனால நான் கேரி பண்ண வேண்டியது அவசியம் எனக்கு.
0: இப்போ உங்க லேப்டாப் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துருக்கீங்களா?
1: எனக்கு வேலை இப்ப இன்னைக்கு இல்ல, அதனால நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்.
0: உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கணும்.
1: ஆன்லைன் நான் நிறைய டைம் ஷாப்பிங் தான் பண்ணுவேன், ஏன்னா என்னால என் வேலையை நான் சொன்ன
0: எனக்கு
1: அந்த இடத்துல என்னன்னா கான்ஸ்டன்டாவும் காமிச்சிக்கிறதுக்கு எனக்கு புது ட்ரெஸ் சில நேரங்களில் தேவைப்படுது.
0: காலையில பேட்மிண்டன் விளையாட பழக்கம்
1: சார், காலையில பேட்மிண்டன் நான் தினந்தோறும் சொன்னாலே தினந்தோறும் விளையாடுவேன், எனக்கு பிடிச்ச வேலை அது, அதை நான் திரும்ப பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: சின்ன வயசுல தெருவில் கிரிக்கெட் விளையாடி மற்ற வீட்டு ஜென்ஸ் அடிச்சு உடச்சிருக்கீங்க?
1: அதை பண்ணலன்னா நம்ம விளையாடுனதுக்கான அறிவுடையே இல்லை, கண்டிப்பா பண்ணிருக்கேன், எங்க வீட்டுக்கு நான் உடச்சிருக்கேன்.
0: ஓகே சூப்பர் பிரசன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்ட இந்த 10 கேள்விக்குமே உங்ககிட்ட இருந்த ஆமான்ற பதிலும் வரல இல்லன்ற பதிலும் வரல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் தான் சொன்னீங்க.
1: தேங்க் யூ
0: சொன்னீங்க. ஒரு கேள்வி கூட ஒரு கேள்வி கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆமானு சொல்லல இல்லன்னு சொல்லல ஓன்னு சொல்லல. சூப்பர் சூப்பர் சூப்பர், இப்பதான் தெரியுது நீங்க எந்த அளவுக்கு உங்க வேலையில கிரியேட்டிவிட்டியா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எனவே எப்ப பிரெயின் போல பேசிட்டு இருக்கீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு, லைக் இந்த மாதிரி நான் எஃப்எம்ல பேசுறது இல்ல உண்மையாலேவே, இது உண்மையில ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, எனக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருந்துச்சு, எக்ஸைட்மெண்டா பேசினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
0: நன்றி. இன்னைக்கு நல்லவாடு பீச்ல இருந்து நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, நிகழ்ச்சியில பேசுறவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்காங்க, இத்தனை பேர் பேசுறதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா செம டஃப் கொடுத்தாருங்க, அதாவது நான் கேட்ட ஒரு கேள்வி கூட அவர் ஆமான்னு சொல்லல இல்லன்னு சொல்லல, நல்லா நல்ல ட்ரிக்கியே நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவரு வந்து நம்மளே மடக்கிற அளவுக்கு நல்லா சூப்பரா பதில் சொன்னாரு. ஓகே தொடர்ந்து இரண்டு இரங்கல் இதேசம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு.

நேயர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 6:20 மனோரஞ்சிதம் கேட்க மறவாதீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டுருக்கு இந்த நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு. நம்மளுடைய ஆர்ஜே சீனு நல்லவாடு கடற்கரை பகுதியில் இருக்கிற நேரில் கொடுத்தா பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து கேட்டலாம்.
1: அலைகள் சொல்லும் ஒரு கதை, நம்ம இசை தூவும் ஒரு விதை, கடற்கரை கொண்டாட்டத்தின் புதிய பாதை, இதுவே அலையோடு விளையாடு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கேன். இன்னைக்கு நல்லவாடு கடற்கரையில இருந்து நான் உங்க ஆர்ஜே சீனு பேசிட்டு இருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்ல இருந்து நல்லா ஜாலியா வந்து ஒரு நல்லா என்ஜாய் பண்ண வந்திருக்கேன். அதுல இருந்து ஒரு தம்பிதா ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறாரு. ஹாய், பேர் சொல்லுங்க.
2: என் பேர் புகழேந்தி.
1: புகழேந்தி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் பிளஸ் டூ படிச்சிருக்கேன்.
1: பிளஸ் டூ ஃபர்ஸ்ட் வைக்கலாம். என்ன படிக்கலாம் அப்படி போயிட்டு இருக்கேன்.
2: நல்லா போகுது.
1: நல்லா போயிட்டு இருக்கீங்களா? ஓகே. ஸ்கூல் இல்லைங்களா? ஸ்கூல் லீவ்ல இருக்கீங்களா?
2: சண்டே லீவு.
1: சண்டே லீவுங்களா? ஓகே. ஜாலியா இருக்கீங்களா? பிளஸ் டூ போயிருக்கீங்க. ஒரு ஃபியர்னஸ் இருக்கா உங்ககிட்ட? ஐயோ பிளஸ் டூ வந்துட்டுமே, இன்னும் நிறைய படிக்கணுமே, நல்லா படிக்கணுமேன்ற ஒரு அந்த ஃபியர்னஸ் ஏதாவது இருக்கா?
2: நிறைய படிக்கணுமே இல்ல, எக்ஸாம் வருதுன்னா.
1: எக்ஸாம் வருதுன்ற பயம் இருக்கு பேசுங்களா? சரி, எதனால அந்த பயம்? சரி, இந்த எக்ஸாமுக்கு பயம் வருதுன்னு என்ன பண்ணுவீங்க?
2: நைட்டு படிக்க முடியும்.
1: நைட்டு படிக்க போடுறது பயமா? சரி சரி, ஓகே. நீ எப்படி ஸ்கூலுக்கு போனா ஒரு எல்லாருமே ஒரு தயக்கத்துல போவாங்க, ஐயோ பிளஸ் டூடா, நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நம்ம கேரியரோட ஒரு என்ட்ரன்ஸ் இதுன்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும். அது மாதிரி இல்லாம நீங்க கேஷுவலா போயிட்டு வரீங்களா, பாத்துக்கலாம்ன்ற மாதிரி இருக்குமாமா?
2: தனமா அந்த மாதிரி இருக்காது, எனக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி இருக்கும்.
1: என்னைக்காவது ஒரு நாள் பயம் இருக்கும் இல்லைங்களா? ம், சரி, ஓகே. என்ன மதியானம் சாப்பிட்டீங்களா? ஏன் இவ்வளவு தயங்கி தயங்கி பேசுறீங்க? மதியம் சாப்பிட்டீங்களா?
2: ஆ, சாப்பிட்டோம்.
1: என்ன சாப்பிட்டீங்க? பயமே இல்லன்றீங்களா? சரி, ஓகே. எந்த பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா எந்த பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: இங்க இருக்கிற பூர்ணம்பா பீச்.
1: பூர்ணம்பா பீச் தான் ரொம்ப பிடிக்கும். எதனால?
2: அங்கதான் அடிக்கடி வர முடியும்.
1: பக்கத்துல இருக்கு.
2: தினமும் வாரத்துல ஒரு நாள் இல்லாமல் மாசத்துல ஒரு நாள் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வர முடியும். அதனால வர முடியும்.
1: சரி, ஓகே. பீச்சுக்கு வந்தீங்கன்னா என்ன சாப்பிட்ற ஐட்டம் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சாப்பிட்ற ஐட்டம்
2: இங்க சாப்பிட்ற ஐட்டம் அந்த மாதிரி எதுவும் பெருசா இல்ல.
1: இல்ல,
2: ஆனா
1: வெளில எடுத்துட்டு வந்துடுறீங்களா? வெளியில வரப்ப வாங்கிட்டு வந்துடுறீங்களா?

0: வரும்போது வாங்கிட்டு வந்துருவோம்.
1: ஓகே ஓகே சூப்பர். சுகவேந்தி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேம் வந்து கண்டிப்பாக பண்ண போகிறோம் உங்ககிட்ட. என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கேட்குற கேள்விக்கு வந்து நீங்கள் ஆமாம் சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஓன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இதான் கேமோட ரூல். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதா? இப்போ மணி 6 மணி ஆகிக்கிட்டு ஆயிட்டு இருக்கு. ஓகே சரி. நேற்று நைட்டு நல்லா தூங்குனீங்களா? உங்க கையில போன் இருக்கா?
2: பாண்டிச்சேரி
1: ஒயிட் டவுன்
2: ரொம்ப நாளைக்கு முன்னாடி போனது.
1: பாண்டிச்சேரியில வெயில் அதிகமா இருக்கா?
2: ரொம்ப அதிகமா இருக்கு.
1: ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே சூப்பர். கேட்ட கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா சில கேள்வி வந்து ஆமா இல்லைன்னு சொன்னாலும் மற்ற கேள்வியில வந்து சூப்பரா சொல்லி சமாளிச்சிருக்கீங்க, நல்லா பேசுறீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்
2: நல்லா இருக்குது.
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. ஓகே சூப்பர். எஃப்எம் ரெயின்போ பேசுறதுக்கு நன்றி.
2: தேங்க்யூ
1: தேங்க்யூ. அதாவது எஃப்எம் ரெயின்போ புருவை 102.8 இன்னைக்கு நம்ம நல்ல வார்டு பீச் வந்து பேசிட்டு இருக்கோம். எல்லாருமே நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இசையோடு இணைந்திருங்கிற இது எஃப்எம் ரெயின்போ புருவை 102.8.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் உழவர் உலகம். இதில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அரசமங்கலம் கிராம முன்னோடி விவசாயி எஸ் மனோகரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்பெறப்பாடல், அதனைத் தொடர்ந்து பணிச்செய்தி கேட்க மறவாதீர்கள். முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:30 உழவர் உலகம்.
1: You know what? Guess who's back?

0: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறுவ தினத்து வந்துட்டோம். சோ ஆர்ஜி சுன் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டலாம்.
1: நேரம் போனதே தெரியல, அலையோடு விளையாடும் முடிச்சுட்டு இப்ப விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு

0: பீட் பாஸ் நிகழ்ச்சியில எங்களோடு இணைந்திருந்த எல்லா நேயர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் ஒரு இனிமையான இசை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது இன்னைக்கு நல்லவாடு பீட்ஸ் வந்து நான் உங்க ஆர்ஜே சீனு.
1: நன்றி சீனு, நன்றி நேயர்களுக்கும் நன்றி.

0: நேர்களை விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பியிருக்கேன்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: மூணு காலேஜ்லயும்
3: கவலைப்படாத,
4: ஃபீஸ் பாரு.
5: எப்படி இருக்கப்பா?
4: என்னாச்சு?
3: ஃபீஸோட டென்ஷன்.
5: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு.
6: சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 400,000 வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல.
5: அதுங்க ஸ்வீட்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: தலைப்புச் செய்திகள். பிஎம் மித்ரா திட்டத்தின் கீழ் வாரங்கலில் உருவாக்கப்பட்ட ஜவுளி பூங்காவினை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். 73வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சி புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரியில் 5வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ரங்கசாமி வரும் 13ஆம் தேதி பதவியேற்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சி ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பெங்களூருவில் இன்று காலை நடைபெற்ற வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். அங்குள்ள சர்வதேச மையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான மண்டபத்தை அவர் திறந்து வைத்து உரையாற்றினார். மேலும் அவர் தமது உரையில்,
1: சேவை, ஆன்மீகம் மற்றும் சமூக மாற்றத்தை ஊக்குவிப்பதில் வாழும் கலையமைப்பின் பங்கை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டினார். சுற்றுச்சூழல் பொறுப்பு, இளைஞர் மேம்பாடு மற்றும் அகநல்வாழ்வு ஆகியவற்றின் மூலம் வளர்ந்த இந்தியாவை கட்டியெழுப்ப கூட்டு முயற்சிகள் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் அமைப்புகளை விட சமூக பங்கேற்பு மிகவும் சக்தி வாய்ந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் வாழும் கலை அறக்கட்டளை போன்ற ஆன்மீக மையங்களின் ஆதரவு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதிலும் நமது பூமி தாயை பாதிக்கும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை தடுப்பதிலும் உதவும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். ஒரு துளிக்கு அதிக பயிர் திட்டங்களை ஊக்குவிப்பதிலும் நீர் மின்சாரம் போன்றவற்றை சேமிக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிகள் பயன்பாட்டை தடுப்பதிலும் இத்தகைய அறக்கட்டளைகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹைதராபாத்தில் சுமார் 9400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் மேலும் முடிவுற்ற திட்டங்களை தொடக்கியும் வைத்தார். ஹைதராபாத் மனாஜி பொருளாதார வழித்தடத்தில் தேசிய நெடுஞ்சாலை 167 நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டத்திற்கு திரு மோடி அடிக்கல் நாட்டினார். பிஎம் மித்ரா திட்டத்தின் கீழ் வாரங்கலில் உருவாக்கப்பட்ட ஜவுளி பூங்காவினை திறந்து வைத்தார். பின்னர் திரு மோடி ஹைதராபாத்தில் அமைந்துள்ள அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை மையமான சிந்து மருத்துவமனையை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். லாப நோக்கமற்று இயங்கும் இந்த மருத்துவமனை இந்தியாவின் சுகாதார உள்கட்டமைப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்கும். ஹைதராபாத் சர்வதேச மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், மேற்காசியாவில் நிலவும் மோதல் காரணமாக உருவாகியுள்ள எரிசக்தி நெருக்கடியை மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மூலம் திறம்பட கையாண்டு வருவதாக கூறினார். மேலும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சூரிய மின் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் தெலுங்கானா ஆளுநர் திரு ஷிவ் பிரதாப் சுக்லா, முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்தியா டிரினிடாட் அண்ட் டொபாகோ இடையே இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள அவர், அந்நாட்டு பிரதமர் கம்லா பெர்சாத் வெசிசாருடன் இணைந்து வேளாண் துறை சார்ந்த திட்டங்கள் மற்றும் நிரந்தர செயற்கை உறுப்பு பொருத்தும் மையத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் தொடக்கி வைத்தார். நாடு முழுவதும் வெப்ப அலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. இயற்கை பேரிடர்கள் குறித்த முன்னறிவிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், உயிரிழப்புகளை தடுத்தல் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்திய மிதிவண்டி கூட்டமைப்புடன் இணைந்து நடத்தும் 73வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சி புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. நாடு தழுவிய இந்த மிதிவண்டி இயக்கத்தில் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த வீரர்கள், பொதுமக்கள் என 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்களில் முப்படைகளைச் சேர்ந்த 60 பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். விளையாட்டு வீரர்கள், உடற்பயிற்சி ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்றனர். கோடை விடுமுறையின் போது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாரதிய பாஷா கோடை முகாம் 2026 நடத்த கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஒருவார கால முகாமில் சுய அறிமுகம், சொல் அகராதி உருவாக்கம், கலாச்சாரத்தை போற்றுதல், தகவல் தொடர்பு கலந்துரையாடல் உள்ளிட்ட திறன்களை மேம்படுத்த பயிற்சிகள் வழங்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி

0: புதுச்சேரியின் முதலமைச்சராக திரு ரங்கசாமியை நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13ஆம் தேதி திரு ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திரு ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். 30 உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளது. இது பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை விட 2 அதிகமாகும். தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு சி ஜோசப் விஜய் இன்று காலை பதவியேற்றார். காலை 10 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
1: திரு விஜயின் பதவியேற்பை தொடர்ந்து திரு கே ஜி அருண்ராஜ், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு என் ஆனந்த், சில்வியஸ் கீர்த்தனா, டாக்டர் டி கே பிரபு உள்ளிட்ட 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரும் 13ஆம் தேதி அல்லது அதற்கு முன்பாக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ளுமாறு ஆளுநர் முதலமைச்சருக்கு அறிவுறுத்தியுள்ளார். காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் திரு விஜய் இன்று பதவியேற்றுள்ளார். 1967ஆம் ஆண்டிற்கு பிறகு திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளை சாராத ஒருவர் தமிழ்நாடு முதலமைச்சராக தற்போது பொறுப்பேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு தமிழக அரசுடன் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்று பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார்.
0: வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி நேயர்கள் முன்னிலையில் புதுச்சேரி கோர்மேடு ஆகாஷ்வாணி நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணியளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை திரு தா செந்தில்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். ஒலிப்பதிவு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சி இம்மாதம் 15ஆம் தேதி நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசையிலும் FM ரெயின்போ 102.8 ஒலிபரப்பாகும். குவஹாத்தியில் இன்று காலை நடைபெற்ற பாஜக சட்டமன்ற கட்சிக் கூட்டத்தில் மூத்த தலைவர் டாக்டர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் திரு சர்மா மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து 102 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் வில்வித்தை உலகக்கோப்பை 2ஆம் கட்ட போட்டியில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத் மற்றும் குங்கும் மோகோத் அணி 5-4 என்ற கணக்கில் சீனாவை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. IPL T20 கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 7:30 ராய்ப்பூரில் நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு மும்பை அணிகள் மோதுகின்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஎம் மித்ரா திட்டத்தின் கீழ் வாரங்கலில் உருவாக்கப்பட்ட ஜவுளி பூங்காவினை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். 73வது ஃபிட் இண்டியா சண்டேசான் சைக்கிள் நிகழ்ச்சி புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரியில் 5வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ரங்கசாமி வரும் 13ஆம் தேதி பதவியேற்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சி ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: இனி தொடர்வது FM ரெயின்போ 90.8 நிகழ்ச்சிகள்.
3: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
4: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
5: எல்லாம் முடிஞ்சது.
6: பட்ஜெட் போட்டாச்சா?
5: 5000 மிச்சம் இருக்கும்.
6: புது புடவை வாங்கலாமா?
5: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
6: இன்னொன்னு
5: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
6: பெருசா வந்துட்டோம்.
7: நீ இப்ப கிளம்பு.
8: ஆர்பிஐ சொல்கிறது.

0: சார் அறிவு பெண்களின் உயர்வு.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அட அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது எம்பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் 93.9 கேட்டுக் கொண்டிருக்க மனிதர்களுக்கும் உற்சாகமான ஒரு மாலை வணக்கம். நான் உங்க தோழன் மேல் பேசிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட் ஷோ நிகழ்ச்சி, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் எடுத்துக்கிட்டு எந்த நிகழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா மனித நிகழ்ச்சியில உங்களுடைய ஃபோன் எடுத்து நீங்க பேசி உங்களுடைய விருப்பான பாடல் கேட்டு ஜாலி என்ஜாய் பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2277 என்ற எண்களுக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்கள் மற்றும் மொபைல் மூலம் கால் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா 0413 இந்த குறிப்பிட்ட சேர்த்து கால் பண்ணி உங்க விருப்பமான பாடலை கேட்டு நீங்க என்ஜாய் பண்றது இல்லாம நாமளையும் சேர்த்து என்ஜாய் பண்றது ரெடி ஆயிடுங்க. சோ நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார் தெரிஞ்சுக்கலாம்? ஹலோ, வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
2: இனிய மாலை வணக்கம் சார். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க சார். என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
2: இன்னைக்கு வந்து அன்னையர் தினம் இல்லையா? உலகன் எல்லா அன்னையருக்குமே என்னுடைய மனமார்ந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்னை தான் இந்த உலகத்துல நடமாடும் தெய்வம். எனவே அதை சிறப்பிக்கும் வகையாக இன்னைக்கு வந்து நியூ இந்த திரைப்படத்துல ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில காலையில் சிம்பம் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா, ரொம்ப அற்புதமா இருக்கும் பாட்டினுடைய வரிகள், இசை தாய்மையினுடைய சிறப்ப அவ்வளவு அற்புதமா இந்த பாடல் சொல்லறதுனால இந்த பாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். ஒளிபரப்புறீங்களா?
1: கண்டிப்பா. உங்களுக்கு பாட்டு வரது கேட்டா பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. ரொம்ப நன்றி.
2: Thank you,
1: Mumbai bro. Bye. தொடர்ந்து கேங்க இது FM 93.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள் நேர்களே. நமது எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ மனோரம் இந்த நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு மரத்தை நேரம் யார் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். மேலே பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், மேலே பேசுறீங்க?
1: கோட்டையிலிருந்து ராஜேந்திர சார்.
0: ம், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: உழைப்பாளி படத்துல அம்மா அம்மா இந்த ஒரு பாடல்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கிட்டச்ச பிறகு தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார, நன்றி.
0: நீங்கள் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கலாம். 2271760 2275 எங்களுக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்களை 0413 குறியீட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க. இது ஃப்ரம் ரெயின்போ புது 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேர்களே, 1815 முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:30 உழவர் உலகம் கேட்கலாம். இதில் உழவர்களுடன் ஒரு சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அரசமங்கலம் ரா முன்னோடி விவசாயி எஸ் மனோகரன் அவர்களுடன் ஒரு நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள், பண்ணைச்செய்திகள் இடம்பெறும். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரம நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஒரு மாதிரி நேரம் எடுத்துக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். யாருந்து பேசுறீங்க?
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்கு போ.
0: சொல்லுங்க சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் ராஜாவின் பார்வையிலே, அம்மன் கோவில், எல்லாமே
0: கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாட்டு வருது கேட்டா பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு.
1: மிக்க நன்றி சார்.
0: தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 100.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனவர் இந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு மரத்தை நேரம் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம் சார். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி வெந்நீர் பாலத்திலிருந்து ரமேஷ் பேசுறேன்
1: சார். சொல்லுங்க சார்.
2: அண்டைய நாட்கள் திரைப்படத்திலிருந்து கதவு இறங்கி நேரம் பல பானைகள் பரிமாறுமே, ஒரு அற்புதமான பாட்டு சார்.
1: கண்டிப்பா உங்களுக்கான சாங் வருது கேட்டது பாட்டுக்கு. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு.
2: நன்றி சார்.
1: தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ பதி 107.8 என்றும் உங்கள் மனதோடு. நீங்களே உங்களை போல விற்பனை பாடல் கேட்க விரும்புறீங்கன்னா கால் பண்ணுங்க. 2271760 2275550 என்று கால் பண்ணுங்க. வெளியே நேர்கள் மற்றும் மொபைல் மூலம் கால் பண்றவங்க வந்தீங்கன்னா 0413 என்னை குறிப்பிட்டு நிகழ்ச்சி கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ பதி 107.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்ட ரசம் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட் ஷோ மனோரம் இந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நேரம் 6:44 நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேரம் யார் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது பேசுறீங்க?
1: ஆனத்தூர் காந்திபன்.
0: காந்திபன் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நினைச்சேன் வந்தாய் பார்த்துல இருந்து சார். உன்மாதிரி மூடி தூங்குகிறேன் தினமும் கனவில், அந்த பாடல்
0: கண்டிப்பா உங்களுக்கு பாட்டு வருது கிட்ட ஜெய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ.
0: தொடர்ந்து கேளுங்க இந்த ஃப்ரம் ரெயின்போ புது 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரம் இந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு மரத்து நேரம் தெரிஞ்சு. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், நிறைய உலகம் ஜங்காதாரம்
0: பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு சூரசம்காரன்ற திரைப்படத்தில் இந்த நீல கோயில்ன்றவங்க.
0: ஓகேங்க சார், உங்களுக்கான பாட்டு வருது கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், கால் பண்ணது ரொம்ப நன்றி.
1: நன்றி சார் உங்களுக்கு.
0: தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 93.9 என்று உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரம நிகழ்ச்சி. நிகழ்ச்சி வந்திருக்கும் நேரம் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். நான் சேதராபட்டிலிருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்.
0: ம், சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும்? நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறேன்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? என்ன படத்துல இருந்து?
1: நல்லது கதவு படத்துல இருந்து. தேடும் கண் பாவை தவிக்க துடிக்க, அந்த பாட்டு.
0: கண்டிப்பா, ரொம்ப இழுவை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, இருந்தாலும் நல்லா இருக்கு உங்க பாட்டு. தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூப்பா.
0: தேங்க்யூ சோ மச் உங்களுக்கு.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹைதராபாத்தில் சுமார் 9,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் மேலும் முடிவுற்ற திட்டங்களை தொடக்கியும் வைத்தார். நாடு முழுவதும் வெப்பாலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. 4வது இந்தியா ஆப்பிரிக்கா உச்சி மாநாடு 2026 வரும் 31ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக வரும் 28ஆம் தேதி மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் கூட்டமும் 29ஆம் தேதி வெளியுறவு

அமைச்சர்களின் கூட்டமும் நடைபெற உள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுச்சேரியின் முதலமைச்சராக திரு ரங்கசாமியை நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13ஆம் தேதி திரு ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் திரு சி ஜோசப் விஜய் இன்று காலை பதவியேற்றார். தொடர்ந்து 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இன்று மாலை மக்கள் மாளிகையில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் திரு கருப்பையா தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் வி அர்லேகர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சென்னையில் லக்னோ சென்னை அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்துள்ளது. 204 ரன் என்ற வெற்றி இலக்கோடு ஆடி வரும் சென்னை அணி சற்று முன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்துள்ளது. இன்றிரவு 7:30 மணிக்கு ராய்ப்பூரில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பெங்களூரு மும்பை அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரம்பத நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவர் யாரும் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். யாரங்கிருந்து பேசுறீங்களோ? வணக்கம் சார், யாரங்கிருந்து பேசுறீங்க?
2: தென்பேலிருந்து கணேஷ் ராஜா.
1: கணேஷ் ராஜா, என்ன பாடல் சார் வேணும் உங்களுக்கு?
2: படம் முந்தானை முடிச்சு பாடல் அந்தி வரும் நேரம்.
1: அந்தி வரும் நேரம், ஓகேங்க சார். உங்களுக்கு பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
2: நன்றி சார, நன்றி நன்றி, ரொம்ப நன்றி.
1: நேர்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பம், நீங்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்க விருப்பமான பாடல் கேட்க விரும்புனீங்கன்னா 2272067625 பூஜ்ஜியம் என்று கால் பண்ணுங்கள். வெளியேறர்களாக இருந்தீங்கன்னா 0413 குறிட்டு எங்களை சேர்த்து கால் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்டு பதிவு செய்யலாம். நீங்கள் தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ 92.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்டுற தொகை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனவிரும்பு நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரம் தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யாரும் பேசுறீங்க?
3: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமாங்கலம்.
2: சொல்லுங்க சார்.
3: முருகன், ஈரா முருகன்.
2: சொல்லுங்க.
3: படம் வந்து மன்னன், பாடல் வந்து அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அந்த பாடல் வேணும் சார்.
2: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது. கேட்ட ஜெய்பிரக்கு, தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு
3: நன்றி. நன்றி சார். உங்களுக்கும் நன்றி சார்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறினார்.

கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தெலுங்கானாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை இன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேவையின்றி பெட்ரோலியப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பெங்களூருவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸை பொறுத்தவரை மக்களின் நம்பிக்கையை அது இழந்து வருவதாக அவர் கூறினார். உட்கட்சி பூசல் காரணமாக கர்நாடகாவில் சிறந்த நிர்வாகத்தை வழங்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அதிகார ஆசையில் காங்கிரஸ் திமுக முதுகில் குத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். நிவாரணப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக நமது தொழில்துறையினருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக ஐரோப்பிய யூனியனுடன் பேச்சு நடத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எந்தவொரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரச்சினைகள் உருவாவதற்கு முன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் குணாவில் சிமெண்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழிற்சாலை மூலம் இப்பகுதியில் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்கவுள்ளது. உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்திர சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும் திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்

0: அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். குப்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் குப்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக குப்பம் நகராட்சியில் பணியாற்றி வரும் அனைத்து அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் வெற்றி நிச்சயம் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஸ்வக்விந்தர் சிங் சுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சிறந்த மின்னணு நிர்வாகத்திற்கான பல்வேறு தேசிய விருதுகளை இந்த துறை பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசின் சேவைகளை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் இந்த துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் மின்சார பேருந்து திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு 200 பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன. இந்த பேருந்துகள் சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறைக்கு சொந்தமான சோதனை சாவடியை நோக்கி வெடிப்பொருட்களுடன் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைனும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. யுக்ரைன் ஒப்பந்தத்தை மீறி 1000கணக்கான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்கள் வசிக்கும் இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரஷ்யாவும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் குறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கஜகஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் விவான் கபூர் நீரு இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சென்னை அணி சற்று முன் வரை 15.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 33 பந்துகளில் 85 ரன் குவித்தார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசியக்கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இப்போட்டி 10:30 தொடங்குகிறது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் ரிஷிகந்தா சிங், ராஜா முத்துப்பாண்டி உட்பட 8 பேரும், மகளிர் பிரிவில் கோமல் கோஹர், பிந்தியாராணி தேவி உட்பட 8 பேரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நாளை தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கராகா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது FM 90.8.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
7: நேர்களே, நமது FM ரெயின்போ 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
8: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
9: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
10: அப்படியே பேசிட்டாலும்
8: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
11: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
9: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
8: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
11: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
9: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ஒரு வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
7: நேர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டியர் YTMT கம்பிகளின் மனம் விரும்புதேன் நிகழ்ச்சி.
12: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
7: இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று உங்கள் விருப்பமான பாடலை கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, 2275255 எண்களை கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 குறியீட்டு எண்களை சேர்த்து கால் பண்ணி உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ஜாலியாக ஜெய் பண்ணுங்க. ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரம நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்
1: சார்.
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து வியாபாரி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அந்த சாங் சார்.
0: ஓகே மேடம், உங்களுக்கான பாட்டு வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க் யூ சார்.
0: தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புது யூனிவர்சிட்டி என்றும் உங்கள் மனதில் நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க விருப்பமான பாடல் கேட்க விரும்பினா ஜஸ்ட் கால் பண்ணுங்க 2271760 2275 எஃப்எம் ரெயின்போ புது யூனிவர்சிட்டி என்றும் உங்கள் மனதோடு.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நேர்களை, நமது எஃப்எம் ரைட் 30.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒரு மரத்தை நேரத்தை வச்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
3: மயிலத்தூர் ரமேஷ் சார்.
2: ஆ, சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: முதல்மறை வெற்றி பெறு வாசம்.
2: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வந்து கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், நன்றி கால் பண்ணதுக்கு. நீங்களும் விருப்பான பாடல் கேட்க விரும்பலைன்னா கால் பண்ணுங்க. 2271760, 2275250 என்று நீங்கள் கால் பண்ணுங்க. 93.8 என்று உங்கள் மனதோடு.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனவிரும்புதை நிகழ்ச்சி.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: நிகழ்ச்சி ஒரு மனத்தினர் எடுத்துக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் சார், நெல்லிக்குப்பத்துல இருந்து சுரேந்தர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: மாரா படத்துல இருந்து தீரானதி சாங் வேணும் சார்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாட்டை வந்து கேட்டு வச்சு படிங்க. தேங்க்யூ சோ மச்.
2: நன்றி. தேங்க்யூ.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நேர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மன விரும்புவது நிகழ்ச்சியில் ஒரு மரத்தினர் யார் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். யார் இருந்து பேசுறீங்க?
3: கூட்டேர்பட்டில இருந்து ரமேஷ்.
2: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
3: மிஸ்டர் பாஸ் காத்து வந்து கருத்து வந்து உள்ளுக்கு வாடி.
2: ஓகேங்க சார், உங்களுக்கு பாட்டு வருது கேட்ட ஜெப்படுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.
3: நன்றி சார். தேங்க்யூ.
2: தொடர்ந்து கேளுங்க தி எஃப்எம் 90.9 என்றும் உங்கள் மனதோடு.

0: யாரது?
1: நான் தான்.
0: நான் தானா?
1: நான் தான்.
0: எங்க இருக்கீங்க?
1: எங்க
0: எங்க

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மன விரும்புதை நிகழ்ச்சி.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: நேர்களை, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் எஃப்எம் ரெயின்போ சர்வாக்கு மனம் மதன வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தொடர் நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்கிறேன். நாங்கள் தொடர்ந்து இனி சில நொடிகள் தொடர்வது. செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ரோஷனா காசிம். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாரங்களில் பிஎம் மித்ரா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஜவுளி பூங்காவினை திறந்து வைத்தார். மேலும் ஹைதராபாத்தில் அமைந்துள்ள அதிநவீன லாப நோக்கமற்று இயங்கும் புற்றுநோய் சிகிச்சை மையமான சிந்து மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் நாளை குனோ தேசிய பூங்காவில் ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தின் கீழ் 2 சிவிங்கி புலிகளை வனப்பகுதியில் விடுவிக்க உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2022 செப்டம்பர் மாதம் நபீபியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட 8 சிவிங்கி புலிகளை குனோ தேசிய பூங்காவில் விடுவித்ததன் மூலம் ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தை தொடக்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. அன்னையர் தினத்தை முன்னிட்டு தாய்க்கான ஊட்டச்சத்து பெட்டகங்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மும்பையில் இன்று வழங்கினார். கர்ப்ப காலத்திலும் பிரசவத்தின் போதும் குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் பிரிவைச் சேர்ந்த பெண்களுக்கு துணை புரியும் வகையில் இந்த திட்டம் வடக்கு மும்பையின் பல்வேறு பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்தார். கடற்படை தளபதியின் துணைத் தலைவராக தற்போது பணியாற்றி வரும் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வத்சாயன் மும்பையில் உள்ள மேற்கு கடற்படையின் அடுத்த கட்டளை தளபதி

அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவின் மேற்கு கடல்சார் எல்லைகளையும் அரபிக்கடலில் அமைந்துள்ள முக்கிய கடல்வழி பாதைகளையும் பாதுகாக்கும் மிக முக்கிய பொறுப்பை இவர் ஏற்க உள்ளார். வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி நேயர்கள் முன்னிலையில் புதுச்சேரி கோரிமேடு ஆகாஷ்வாணி நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணியளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சி சிறப்பிக்குமாறு புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை திரு தா செந்தில்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். ஒலிப்பதிவு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சி இம்மாதம் 15 தேதி நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசையிலும் FM ரெயின்போ 102.8 ஒலிபரப்பாகும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

92.8 இசையோடு என்றும் நீங்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள் நேயர்களே. சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

இரவு 9:15 முதல் 11 மணி வரை எஃப்எம் பிரைம் புதுவை 102.8 உறங்கமர்க்கும் உங்கள் விழிகளுக்கு தாளாட்டு பாட வரும் பாடல் தேன் சிந்ததே வானம்.

இரவு 10 மணிக்கு ரவி வாசிரி அகில பாரதிய சங்கீத் சபா, பித்வாண்டி ஸ்ரீனிவாசின் வீணை, டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்களினும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சேனலிலிருந்து அஞ்சலாக.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். நேயர்கள் அனைவரையும் தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். நிலவின் புன்னகையில் நிசத்தம் பாடும் பாடல்கள் தொடங்குகிறது நம் நைட் மெலடியின் தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியில் வரும் பாடல் கேட்கலாம். செம்மபோதை ஆகாத திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கிடங்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு

நேரம் 9:20 12 நொடிகளில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். வெள்ளி நிலா வானில் வந்து மெல்ல சிரிக்கும் வேலை இது. இதய துடிப்பின் இசையோடு இரவின் ராகம் இணையும் இனிய மெலடி தொடங்கும். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஸ்ரேயகோஷல் மற்றும் ஹரிச்சரன் பாடிய பாடல் கேட்கலாம். பாம்பு சட்டை திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கிழங்கு FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

ஜன்னல் ஓரத்து தென்றல் வந்து காதோறும் கவிதை சொல்லும், மனதில் பாரம் குறைந்து மெல்லிசை மழையில் நனைந்து மகிழ்ச்சியில் உறங்க வாருங்கள் என்று சொல்லும் அந்த காதல். நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிதைதே வானம். நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல் வருண் விஸ்வா பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கிழக்கு தேவம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு அப்புச்சி கிராமத்திலிருந்து ஒரு சாங்.

நேரம் 9:49. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். தனிமை என்பது சுமையல்ல, தன்னை புரியும் ஒரு வரம். வானொலி பெட்டி வழியாக வார்த்தைகள் இல்லா இசையுடன் வாழ்வின் ரகசியம் அறிவோம். வாருங்கள், இசையோடு சேர்ந்து பயணிப்போம். நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து கலைஞர் என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 9:34:11. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். விழிகள் உறக்கத்தை தேட, செவிகள் இசையை நாட, வழிகள் மறந்து போக, வழிகள் பிறந்து போக, வாருங்கள் இந்த இரவு நேரம் முழுக்க பயணிப்போம் மெல்லிசையோடு சேர்ந்து. தொடர்ந்து கிடங்கி எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் கேட்கலாம், தானாகரன் திரைப்படத்திற்காக.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 92.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிலையத்தின் வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மேலை வரிசை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் மற்றும் எஃப்எம் ரெயின்போ பண்பலை அலைவரிசை 1202.8 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்க தவறாதீர்கள். மௌனம் பேசும் மொழியினை இந்த இரவு கற்றுத்தரும். வார்த்தைகள் தோற்று புதிய வார்த்தைகள் மலரும். இசை மடங்கும் இசை எங்கும் மகுடம் சுட்டிக்கொள்ளும். இன்பம் மட்டும் எஞ்சியிருக்கும் மெல்லிசையோடு கலந்திருக்கும் பொழுதெல்லாம். நரேஷ் ஐயர் மற்றும் அன்ஸ்வேதா துத்தா பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்கள் இந்த எஃப்எம் ரெயின்போ 92.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேரம் 9:43:39. காதல் கொண்ட நெஞ்சங்களுக்கு கவிதை சொல்லும் நேரம் இது. துணையின் நினைவு தாளாட்ட துயரம் தீர்க்கும் மருந்தாக ஒலிக்கிறது இந்த பாடல்.
1: அண்ணலும் நோக்கினான்.

நேரம் 9:42 42 நொடிகளில் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல். கருப்பு போர்வையின் மேலே வெள்ளை மீன்கள் புன்னகை, இருளின் அழகை ரசித்தபடி இசையின் ஆழத்தில் மூழ்கிட இதயம் துடிக்கிறது ஆவலில். தேன் சிந்ததை வாழும் நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல். பொன்மாணிக்கவேல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதில் உள்ளது.

நேரம் 9:51. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவாலம். வீதிகள் உறங்கும் நேரம் இது. விளக்குகள் மட்டும் விழித்திருக்கும். மனதிற்குள் ஒரு பயணம், மெல்லிசையோடு கூடிய ஒரு பயணம். மேகம் தாண்டி செல்வோம், மெல்லிசையோடு கைகோர்த்து. நர்மதா எஸ் அரவிந்தன், அனுப் தேவ் பாடிய பாடல் கேட்கலாம். அதே கண்கள் திரைப்படத்திற்காக தொடர்ந்து கிழங்கு FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலை வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்க தவறாதீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்,
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 9:58, 10:00. கவலைகள் சூழ்ந்த மனதிற்கு கடல் அலையாய் அவ்வப்போது வந்து மோதி காயங்களை மெல்ல தடவி கண்ணீரை துடைத்துவிடும் இந்த இசை கவலையின்றி சந்தோஷத்தில் உன்னதமாய் இதோ கேட்போம் ஒரு பாடல். வலியவன் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

எத்தனை முறை நம்ம எல்லாம் கவனிச்சிருப்போம், கண்மூடி அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் காலம் உறைந்து போகுது என்று. மெல்லிசை பாடலின் தாளத்தில் மெய்மறந்து போகையில் உறக்கம் நம்மை தவழும் பொழுதுதான் உணர்கிறோம் இசை இத்தனை ஒரு தாய் உள்ளம் கொண்டதா என்று. நந்தினி ஸ்ரீகர் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கிழங்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேர்களை, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி நேர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15ஆம் தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் FM பண்பலை அலைவரிசை 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 10:13:53 நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்த தேவானம். யாரும் இல்லாத நேரத்திலும் யாரோ ஒருவர் நம் அருகினில் இருப்பது போல் ஒரு எண்ணம் உருவாகிக் கொண்டுதான் இருக்கிறது. குரலால் உன்னை தொடி நினைக்கும் இந்த இசையை நாம் கட்டி அணைத்துக் கொள்வோம். ஒரு முறை ஹரிச்சந்திரன் மற்றும் வந்தனா சீனிவாசன் இணைந்து பாடிய பாடல் கேட்போம். 8 தொட்டாக்கள் திரைப்படத்திற்காக தொடர்ந்து கேளுங்கள் FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

அன்றைய பொழுது எப்படியோ இந்த இரவு அழகாக்கட்டும். கேட்கும் பாடலின் வரிகளில் தொலைந்த சந்தோஷம் கிடைத்திட, புன்னகையோடு கண் வளர்க கண்ணீரோடு. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சித்தத்தை வாடும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இரவுக்கு ஆயிரம் கண்கள் திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:23:23 நீங்கள் கேட்டரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். இருட்டு என்பது பயமல்ல, இயற்கை தந்த ஓய்வாகும். சத்தமில்லாத உலகில் சங்கீதம் மட்டும் ஆராய்ச்சி செய்ய சரணடைவோம் இசையோடு இசையாக. அருண் கமத் மற்றும் ஜானிதா காந்தி இணைந்த படைப்பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்கள் FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு. இரும்பு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 10:27:53. நீங்கள் கேட்டிருந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். மனதிற்கு பிடித்த ஒரு பாடல் எதிர்பாராமல் ஒலிக்கும் பொழுது அடைமழையில் அணைவது போல் பேரானந்தளத்தில் பெருகி வழியும் அந்த நொடிதான் நம் பொன்னான நேரம் என்று சொல்வோம். ஸ்ரேயா கோஷல் மற்றும் சத்ய சக்கரவர்த்தி இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். லீலை திரைப்படத்திற்காக தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:33 59 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்த தேவானம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கேட்கலாம். வாழ்க்கை போரில் சோர்ந்தவருக்கு வாழ வழிகாட்டும் இந்த இசை தூரத்து நட்சத்திரத்தைப் போல சிறு வெளிச்சம் தந்திடவே தொடர்கிறது நம் சேவை. கார்த்திக் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கிளங்கி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு எப்படி மனசுக்குள்ள வந்தாய் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

பரபரப்பான பகல் பொழுதை பயணத்தில் கடந்து வந்தோம். அமைதி என்னும் தீவினிலே, இசை என்னும் படகேறினோம். இனிமை இனிமை என்று எங்கும் இனிமையாயிருக்கட்டும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஆனந்த் அரவிந்தாசன் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

சொற்கள் செய்யாத மாற்றத்தை சுரங்கள் செய்து முடிக்கும். மனதின் ஆழமான காயங்களை மாயம் செய்து மறைக்கும். இந்த இரவின் இசையில் அதிசயம் இதுதான். சத்யம், பிரியா ஹேமேஷ் பாடிய பாடல் கேட்கலாம். வடகரை திரைப்படத்திற்காக தொடர்ந்து கேளுங்க. இந்த புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:48:18. பிரிந்திருக்கும் இதயங்கள் பாடல் வழியே சேர்கின்றன. கண்ணில் நனைந்த நினைவுகளை இசைத்துணியில் துடைக்கின்றன. காதல் என்றும் வாழ்கிறது. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை.

ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு தாளம், ஒவ்வொரு மனதிற்கும் ஒரு பாடல். உன் மனதில் ராகத்தை உன்னால் உணர முடியவில்லை என்றால் நீ உலகின் சிறந்த ரசிகன். உன்னால் முடியும், ஒரு ராகம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல், சத்யபிரகாஷ் மற்றும் லலிதா சுதா பாடிய பாடல் கேட்கலாம் தேன் சுதேவானம் நிகழ்ச்சியில்.

கடலளவு

நேர்களை நமது எஃப்எம் ரெட்போ 90.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரல் 6:10 இணையதானம் நல்லவை கேட்க ஆண்டாள் தமிழை ஆண்டாள் வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் ஜி கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பப்பாளி சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல்களின் முதல் பகுதி கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாசன் முருகன் ஆகியோர். 7:55 சூழல் அறிவும் நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம் வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலி அவர்கள். 7:02 புதுவை புதுமை விளையாட்டுக் களம் விளையாட்டு ஆளுமை திறனும் புதுவை பல்கலைக்கழக மனிதவியல் பள்ளியின் டீன் மற்றும் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுத் துறையின் பேராசிரியர் வசந்தி பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ கோடைக்காலத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சினைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்க மக்களே 8:02 முதல் 8:15 வரையும் 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதுவை இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி அவர்கள். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. 10:02 கெட் செட் கோ. 11:02 வளமான பாரதம். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 12:02 ஆய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் பல் சொத்தை மற்றும் சிகிச்சை திட்டம் குறித்து பல் மருத்துவர் டாக்டர் எஸ் நிர்மலா அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலிங் தொலைபேசி வழி நேரலை. 5:00 அலையோடு விளையாடு இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனவிரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:55 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 மதியம் 2:00 இரவு 9:00 இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில்

0: இருந்து அஞ்சலாகும். ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்து கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். இரவு 7:35 நகர் உலா, 8:02 அனைவருக்கும் அமைதி அனைவரும் செழிப்போம். கவியோகி மகரிஷி டாக்டர் சுத்தானந்தம் பாரதி அவர்களுடன் பிறந்த தின உரை வழங்கியிருப்பவர் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். சென்னை அஞ்சல் 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை பி வி ராமன், பி வி லட்சுமணன் ஆகியோர் பாட்டு, டி கே பத்மநாதன் வயலின், ஆர் ரமேஷ் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 டெல்லி அஞ்சல். 12:00 டெக்குரு கமிழி படலம் காப்போம், சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கடல் வாழ் உயிரினங்கள் மருத்துவ குணங்கள் குறித்து பரங்கிப்பேட்டை அண்ணாமலை பல்கலைக்கழக கடல் வாழ் உயிரியல் உயராய்வு மைய முன்னாள் புல புதல்வரும் பேராசிரியருமான முனைவர் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய தேவார பாடல்கள். 12:50 புதினப்பக்கம் ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. நேரில் இன்னும் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi addressed a massive gathering at the parade grounds in Hyderabad today, marking a significant push for the BJP in Telangana. Speaking to thousands of supporters who had travelled from across the state, the Prime Minister began his address in Telugu, extending heartfelt greetings to the people of Telangana and acknowledging the vibrant energy of the crowd. The Prime Minister drew parallels between the political shifts in other states and the current atmosphere in Telangana. He noted that people across India are increasingly placing their trust in the BJP's model of development and good governance, citing the party's performance in Assam and Puducherry as clear signs of a changing political landscape. He specifically referred to the BJP's recent rise in Bengal as a historic democratic shift that has captured the nation's attention. In a sharp critique of the opposition, the Prime Minister accused the Congress Party of fostering corruption, dynastic politics, and the misuse of national institutions. He claimed that the TMC had adopted these wrong practices and developed dictatorial models that stifle progress. However, he emphasized that when an ideology is rooted in national interest, no force can stop its momentum. Mr. Modi asserted that the political shifts witnessed from Assam and Bengal to Odisha indicate that family-run governments are being rejected by the people. Turning his focus to the state's future, the Prime Minister declared that the next government in Telangana would be led by the BJP, stating that citizens are fed up with the current political alternatives. Highlighting recent progress, Mr. Modi noted that development projects worth 9,400 crore rupees were inaugurated today, including the Zahirabad Industrial Area and the PM Mitra Textile Park in Warangal, both aimed at boosting employment and supporting cotton farmers. The Prime Minister also issued a passionate call for national economic resilience. He urged citizens to help conserve foreign exchange reserves by reducing the consumption of imported fuel through the use of public transport and carpooling. Union Home Minister Amit Shah today reviewed the country's preparedness to deal with possible floods and heatwave conditions. Chairing a high-level meeting in New Delhi, Mr. Shah assessed the readiness of central government agencies, reviewed early warning systems, resource deployment and inter-agency coordination to ensure zero loss of life and minimal loss of property. In Uttar Pradesh, Chief Minister Yogi Adityanath today expanded his cabinet with six BJP leaders taking oath as ministers. Additionally, two ministers of state were elevated and assigned independent charge.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.